of the world, almost 2017. அதே அந்த அதுக்கு முதல் வந்த காரணம் என்ன சொன்னால், 2009 என்ன

0: why don't you write a column about the struggle? இப்போ மார்ச் 2009 தான் முதன் முதலாக நான் ஒரு நேஷ்னல் நியூஸ் பேப்பருக்கு எங்களின் வரலாறு, இலங்கையில் நடந்த அநியாயங்களை எழுதக்குறையாக முதன் முதலாக எழுதினேன். வாய் கேண்டஸ் தமிழசா அப்செட் என்ற எடிட்டோரியல். அதில் தொடங்கின பயணம் கொஞ்சம் கொஞ்சமாக 2018 அது ஒரு புத்தகமாக வர வேணும் என்று சொல்லி அந்த எடிட்டரே என்ன ஹெல்ப் பண்ணது, எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியாக்கல. ஸோ ஐ வாண்ட் டு டெல் தி ஸ்டோரி ஃபார் 3 ரீசன்ஸ். ஒன்று, நான் டேமில்ஸுக்கு எங்கள் கதை தெரியாது, அந்த கதையை நாங்கள் சொல்ல வேண்டும் த்ரூ த லென்ஸ் ஆஃப் ஒன் பர்சன். இலங்கையில் லாட் ஆஃப் பீப்புள் வர் அஃபெக்டட் இன்க்ளூடிங் மீ. எனது கதை வந்து இதுக்கு வந்து ஒரு கூட்டுக்கதை. எனது ஒரு எந்த அனுபவங்களை நான் ஒரு ஒரு மொத்தமாக சொல்லக்கூடிய மாதிரி இந்த புக்கை எழுத விளக்கிறேன். கோவிட் வந்தபோது தான் ஸ்டார்ட் பண்ண எழுத போகிறேன், 2021. ரெண்டாவது ரீசன், எமது அடுத்த சமுதாயம், அடுத்த ஜெனரேஷன்க்கு எங்கள்ட கதையை சொல்ல வேணும் இருக்காமல் எழுதினது.
1: இப்போ நீங்கள் சொல்கின்ற பொழுது சொல்லியிருந்தீங்க எங்களோட கதையை சொல்ல வேண்டும் என்று. ஆனால் அந்த நூலை படிக்கின்ற பொழுது, வாசிக்கின்ற பொழுது பல விடயத்தை அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஒரு புத்தகம் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியுமா என்ற பொழுது ஆம் என்ற பதில் அங்கே கிடைக்கும். அது எங்களுடைய வரலாறு சார்ந்த விடயங்களை நிறைய இடத்துல சொல்லியிருக்கின்றீர்கள். போர்ச்சூழலாக இருக்கட்டும், புலம்பெயர்ந்து வருகின்ற இனம் எவ்வாறான சவால்களை சந்திக்கின்றார்கள் என்றதை சொல்லியிருக்கிறீங்க. அதே நேரத்தில் இந்த ஃபைனான்ஷியல் ஃபீல்ட், ஆசிட் மேனேஜ்மெண்ட், ஃபைனான்ஷியல் லிட்டரசி என்று வருகின்ற பொழுது கூட கன்னடத்தில் நிறைய விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருந்தது.
0: You have to talk about all these things. And naan maathiram illa success in kanakku engal samudayathil irukkum palargal, they come a long way in or 30 years. By definition, 30 years and that is one generation. In one generation, Tamils have come up so far. They are one of the most successful immigrant groups in Canada. And எங்களுடைய அது ஒரு எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அதையும் எடுத்து காட்டுவது தான் அந்த புத்தகம் எழுதினது. ஸோ ஃபார் தேட் ஐ ஹட் டச் ஆன் ஆல் திஸ் வார், மூவிங் டு கேனடா அண்ட் தென் க்ரோயிங் அப் இன் கேனடா, சக்ஸஸ் த்ரூ தேட். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட சொல்லுவாங்க ஸ்டோரி ஆர்க் அண்டு. ஸோ இட்ஸ் அ ஆர்க். ஸோ புத்தகம் வந்து ஒரு ஒன் தேர்டாக நீங்கள் பார்க்கலாம்.
1: அதே நேரத்தில் இப்போ பிரசிடென்ட் நம்பர் 1056 என்று பார்க்கின்ற பொழுது மிகவும் சாதித்த ஒருவர் தருகின்ற ஒரு நூலாக கூட இருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும். இன்னும் இந்த நாட்டை பொறுத்தவரை புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், வேறு ஊர்களாக நகரங்களாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலப்பகுதியாக இருக்கின்றது. இந்த ஹார்ட் ஒர்க் எதை கொண்டு வரும் என்றதை உங்களோட நூலை படிக்கின்ற பொழுது மிக கிளியராக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த இமிக்ரேன் என்றதை கடந்து பார்க்கின்ற பொழுது இங்கு வாழ்ந்து வருகின்ற அடுத்த தலைமுறை, குறிப்பாக ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவர்களுக்கான மோட்டிவேஷன் தேவைப்படுகின்ற பொழுது கூட இப்படியான கதைகள் பல இடத்துல சொல்லப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இந்த மெயில் ரூம் கிளாக் டு எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட் என்று வருகின்ற பொழுது எப்படி இருந்தது அந்த பயணம், எதனால் சாத்தியப்படுது?
0: யூனோ, ஹார்ட் ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட், சம்டைம்ஸ் லக் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அண்ட் தி ஹார்டர் யூ வர்க் தி மோர் லக் யூ ஃபைண்ட். எனக்கு உண்மையான மகிழ்ச்சி என்னென்னு சொன்னால், அந்த எங்கள் இந்த புத்தகத்தை படித்த இங்கு பிறந்து வளர்ந்த தமிழ் இளம் சமுதாயம், தே வெரி இன்ஸ்பயர்ட் பை தி ஸ்டோரி. இது வந்து ஒன்றை ப்ரூவ் பண்ணியிருக்குது, எங்கண்டை எங்களின் தமிழ் மக்களின் முயற்சி எப்படி அதை கேவ் அஸ் அ வெரி பாசிட்டிவ் அவுட்கம் கலெக்டிவ்லி. அப்போ எங்கள் இடம் சொன்னதுக்கு அதை நாங்கள் எடுத்து காட்டுவோம், அவ்வளோ ப்ரவுட் நாங்கள், ஹவ் மச் வி ஹவ் கம் ஃபார், ரைட்? ஸோ அதுதான்

0: எனக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் திஸ் புக் டு கிவ் அதர்ஸ் இன்ஸ்பிரேஷன் த்ரூ திஸ் புக் த்ரூ தி ஸ்டோரி.
1: பல இடத்துல இருக்கின்ற தேடலாக கூட இருக்கும் இந்த தமிழ் சமூகம் அல்லது மாற்றின சமூகம் என்று வருகின்ற பொழுது வழி நடத்துபவர்கள் யாரை பார்த்து வளர்கின்றோம், அதே நேரத்தில் வீட்டில் சொல்லப்படுகின்ற கதைகள் கூட பல இடத்துல அடுத்த தலைமுறைக்கு பொருத்தமில்லாத கதைகளாக இருக்கும், மோட்டிவேஷன் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் எதை பார்த்து வளர்கின்றோம் அல்லது எந்த இடத்துல வளர்கிறோம் என்றதான் உங்களை ஒருவராக தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கின்றது. நீங்கள் வளர்ந்த இடம், நீங்கள் வளர்ந்து வந்த இடங்கள் என்றது பல இடத்துல உங்களுக்கான பல்வேறு வாய்ப்புகளை தந்திருக்கிறது. இதில் இருக்கிற மற்றொரு கேள்வி இருக்கும், நூலாசிரியர் ரோய் ரன்னவேலை பொறுத்தவரை பல இடத்துல பல விஷயங்களை துணிச்சலாக எழுதி கொண்டு வரீங்க, அண்மை காலத்தில் கூட பல விமர்சனங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கிரிட்டிசம் என்று வருகின்ற பொழுது மிக முக்கியமான பல்வேறு ஆட்டிகளை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. இப்படியான விமர்சனங்களை சந்திக்கின்ற ஆட்டிகள் கதைகளை ஏன் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அதனுடைய முக்கியத்துவம் எப்படி வருகின்றது?
0: அந்த டைவர்சிட்டி ஆஃப் தாட்னு சொல்லுவாங்க, பன்முகத்தன்மையான சிந்தனைகள், ப்ளூரலிசம் அது சொல்கிறது பன்மைத்துவமும் நினைக்கிறதான் தமிழ் வேர்டு. நான் வந்து ஒரு நாளும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துக்களை ஒரு நாளும் நம்புறதில்லை. யூ ஹேவ் டு திங்க் ஃபார் யுவர் செல்ஃப். அண்ட் அதேபோல மாறுபட்ட கருத்து ஓ கண்ணோட்டம் கொண்ட அனைவரும் எதிரிகளும் இல்லை, துரோகிகளும் இல்லை. ஸோ வாட் ஐ வாண்ட் டு டூ is to get in a community to have good, friendly, thoughtful debates. ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கு ஒரு நாகரிகமான விவாதம் முக்கியம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக நான் இப்போ எழுதி கொண்டு பண்ணதை பற்றியும் ஐ வாண்ட் பீப்புள் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி. சொல்கிறது ஆக்கப்பூர்வமான உரையாடல், கன்ஸ்ட்ரக்டிவ் டயலாக், அதை நான் ஹைலி என்கரேஜ் பண்ணுறேன் எங்கள் சமூகத்துக்கு. அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆசட், ஒரு சொத்து.
1: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம் எங்களோடு ரோய் ரன்னவேல் அவர்கள் இணைந்திருக்கின்றார். தொடர்ச்சியாக இந்த நூல் என்று பார்க்கின்ற பொழுது பிரச்சனை நம்பர் 1056 என்றது பல்வேறு விடயங்களை பேசியிருக்கின்றது. குறிப்பாக ரோய் ரன்னவேலை பொறுத்தவரை இந்த நூலினூடாக நிறைய விடயங்களை தந்திருக்கிறீங்க, பல விஷயங்கள், பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கின்றது, பல இடத்துல ரெக்கக்னிஷன் நிறைய இருந்திருக்கின்றது, பெஸ்ட் செல்லிங் புக்ஸாக கூட கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக இடம் பிடித்திருக்கின்றது பல்வேறு இடத்துல. எப்படியான விருதுகள், அங்கீகாரங்கள் இந்த நூலுக்கு கிடைக்கிறது, எப்படியான விஷயங்கள் இப்பொழுதும் கிடைக்கின்றது?
0: ஃபர்ஸ்ட் வீக் இந்த நூல் வந்து ரிலீஸ் பண்ணது April 18th 2023. ஸோ ஒன் வீக் அந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்து பெஸ்ட் செல்லராக வந்தது. செகண்ட் வீக் became number one bestseller in the country. அதன் பிறகு அமெரிக்காவில் ஒரு ஆக்சியம் புக் அவார்டுன்னு சொல்லி ஒரு அவார்டு இருக்குது, அது வந்து பிரான்ஸ் மெடல் ஃபார் மெமோர் பயோகிராஃபிக்கு கிடைத்தது இந்த புத்தகத்தில். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை. அதெல்லாம் எழுதும் பொழுது இப்படிலாம் கிடைக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை. முதன் முதலாக எழுதும் பொழுது முதல் செல்ஃப் பப்ளிஷ் பண்ணணும் தான் தொடங்கினேன். பிறகு ஒரு ஏஜெண்ட்டை பிடிச்சி அதை நாங்கள் அந்த மேனுஸ்கிரிப்டை 17 பப்ளிஷர்ஸுக்கு அனுப்பி 16 பேர் ரிஜெக்ட் பண்ணி கடைசியாக பெங்குவின் ரேண்டம் ஹவுஸ் தான் இந்த மேனுஸ்கிரிப்டை பிக்அப் பண்ணி புக்காக வரவணமண்டு. ஸோ அதை வந்து ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அவங்கள அப்ரூவ் பண்ணது வந்தது. அதன் பிறகு எங்கள் காலன்ஸ் என்ற கனடாவின் பயனாட்டாவது பிரதமர் பிராயன் மல்ரோனி அதை என்டோர்ஸ் பண்ணார் அந்த புக்கை. அந்த பின் கவர்களுக்கு பின்னே பேரங்கிருக்க அவர்கிட்ட என்டோர்ஸ் பண்ண ஃபார் த புக். ஸோ தட் மேட் த புக் வெரி சக்ஸஸ்ஃபுல். தற்பொழுது நான் இந்த புத்தகத்தை ஒரு தரப்படமாக மாற்றுறதுக்காக வழிபாடுகள் செய்து கொண்டு வருகிறேன். லெட்ஸ் சீ வாட் ஹேப்பன்ஸ்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் சார்பில் உங்களுடைய அந்த விருதுகளுக்கும் உங்களுடைய பயணத்துக்குமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நூலாசிரியர் பிரசிடன்ட் நம்பர் 1056 உடைய நூலாசிரியர், அதே நேரத்தில் ஃபைனான்சியல் எக்ஸிகியூட்டிவ், அதே நேரத்தில் இப்பொழுது கீநோட் ஸ்பீக்கர் என்று பல்வேறு விடயங்கள், தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் பல்வேறு விடயங்களை சாதித்தவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த சில விஷயங்கள் கொண்டாடி கொள்ளக்கூடியதாக இருக்கும். தன்னுடைய பயணம் சிறப்பாக அமைகின்ற பொழுது அந்த பயணத்தினூடாக மற்றவர்களுடைய பயணத்தையும் அந்த வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றது கூட பெரிய ஒரு விஷயமா பார்க்கலாம். ரோய், குறிப்பாக இந்த இடத்துல உங்களோட நூலை பார்க்கின்ற பொழுது பல இடத்துல பலருக்கு மோட்டிவேஷனை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ குறிப்பாக கனடாவை பொறுத்தவரை இமிக்ரெண்ட் பேஸ் கம்யூனிட்டின்றது கூடுதலாக இருக்கணும். எங்களை மாதிரி பலரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள், வந்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இப்போ ஹைஸ்கூலாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குற ஒரு நிகழ்ச்சியாக கூட இருக்கு. இப்போ பல இடத்துல மக்களோடு பழகின்ற பொழுதும் சரி, ஸ்டூடெண்ட்ஸோடு பேசுகின்ற பொழுதும் சரி, இந்த தலைமுறை மாற்றம் இப்படி இல்லாட்டி புலம்பெய்ந்து வருகின்றவர்கள் சொல்கின்ற விடயங்களை பார்க்குற பொழுது கன்னடத்தில் நிறைய எஸ்கியூஸ் இருக்குது. எனக்கு இதனால் இது கிடைக்கல, இல்லாட்டி வேறொருவரை கைகாட்டி விட்டுட்டு போற ஒரு தன்மை இருக்குது. இதற்காக நாங்கள் என்ன செய்தோம் என்று யோசிக்காத பல விஷயங்களை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்போ ரோஹிரட்ன வேலை பொறுத்தவரை நீங்கள் ஒரு 17 வயதில் சிறை கைதியாக இருந்திருக்கிறீங்க, 18 வயசில் கனடாக்கு வரீங்க. கனடாக்கு வந்து வித்தின் ஒரு 4-5 நாளில் உங்களுடைய தந்தை இறக்கின்றார். இப்படியான சூழலில் பல எஸ்கியூஸ் ரோஹிரட்ன வேல் சொல்லியிருக்கலாம், ஆனால் அந்த எஸ்கியூஸை கடந்து நிறைய இடத்துல வந்திருக்கிறீங்க. எப்படி இதை பார்க்குறீங்க? இந்த எஸ்கியூஸ் இல்லாமல் தொடர்ந்து முன்னேறுவதற்கான வழிமுறைகள் எப்படி இருக்கின்றது?
0: என்னென்று சொன்னால், எனது தந்தையார் இறந்த பொழுது ஹாஃப் ஆஃப் மீ டைட் வித் ஹிம், அதர் ஹாஃப் பிகேம் அ ஃபைட்டர். நான் நினைத்தேன், இஃப் ஐ லிவ்ட் வெல் எனஃப், இஃப் ஐ பிகம் சக்சஸ்ஃபுல், தென் ஐ குட் ஹவ் கிவன் த லைஃப் தட் ஹீ ஆல்வேஸ் வாண்டட் டு ஹாவ். என்ன ஏர்போர்ட்டில் அனுப்பும் பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால், don't just survive but live. And so adu vandha enak nandaga thaaki vittad andha vaarthai appa avar irandathu vandha andha that became my coal for the furnace of my ambition. When and then in the next 30 years I'm going to work hard, try to achieve the maximum I can achieve success. Success is not about money, but with success sometime you get money. அந்த தான் ஒரு டிரைவாக வந்தது. என்ன பொறுத்த வரையில் நான் ஒரு நாளும் எஸ்கியூஸ் சொல்கிறேன், இப்போ யூ கேனாட் லை டு யுர் செல்ஃப், யூனோ நாட் அ பீப்புள் லை டு தம் செல்ஸ் பட் யூ கேன்ட். என்ன பொறுத்த வரையில் நீங்கள் வந்து அவுட்கம் ஆஃப் யுர் லைஃப் இஸ் நாட் கேரண்டீட், யூ கேன்ட் கண்ட்ரோல் தேட், பட் த இன்புட் யூ கேன் கண்ட்ரோல். அப்போ உங்களோட இன்புட் வந்து உங்களுக்கு டிசைர்ட் அவுட்கம் வராட்டிக்கு இன்புட்டை சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃப்ரம் ஏஜ் ஆஃப் 20 to 30 என் இன்புட் வந்து பேட், நான் ஆங்க்ரி, அப்செட், ஐ ஆல்வேஸ் பிளேமிங் அதர் பீப்புள், பார்த்தா என் அவுட்புட் வந்து வெரி பேட். ஸோ ஐ ஸ்டார்டட் டு திங்க் அபவுட் ஹவ் கேன் ஐ சேஞ்ச் மை இன்புட், take self responsibility, control your anger, control your emotions, stay focused, go to the gym, get in shape, because solluvaangal healthy mind is healthy body is healthy mind. So idugalellam undaga cheyindadha andha puthathilum irukku, neenga vaasipinga, right? So that's sort of my advice to anyone, because it's better to go to take a look at yourself in the mirror and see what you can, what could you have done differently to have a better outcome.
1: நான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்கிறீங்க. மற்ற இருக்கிற மற்றொரு கேள்வியாக கூட இருக்கலாம். இப்போ உங்களை போன்றவர்கள் இப்போ ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் என்று வருகின்ற பொழுது இந்த கரியரில் ஒரு மிக நீண்ட தூர பயணத்தின் பின்னர் பல இடத்துல சாதித்திருக்கிறீர்கள், பல பெரிய பொசிஷன்ஸில் இருக்கிறீங்க. இப்படி வந்த ஒருவர் தன்னுடைய கதையை சொல்லணும் என்று வருகின்றது, அப்படி இல்லாட்டி குறிப்பாக தான் பட்ட விஷயங்களை, தன்னுடைய இனம் பட்ட விஷயங்களை வந்து மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வருகின்ற பொழுது ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள், நான் இந்த தூரத்துக்கு வந்து விட்டேன், இது எனக்கு தேவையில்லை, அப்படி இல்லாட்டி ஒரு மிக பெரிய தூரம் வளர்ந்த பின்னர் இந்த அடையாளங்கள் எனக்கு தேவையில்லை என்று பல இடத்துல பார்த்துக் கொள்ளலாம். எது உங்களை இவ்வளவு தூரம் இன்னும் உங்களுடைய அடையாளங்களோடு வைத்திருக்குது?
0: நான் இப்போ சொல்றேன், I am an accidental Sri Lankan by birth, unapologetic Tamil by heritage, and a proud Canadian by choice. நான் மண்ணை விட்டு வெளியே வந்தாலும் மண் என்னிலிருந்து வெளியே போகவில்லை. எனது கலாச்சாரம், பண்பு, மொழி இதெல்லாம் நான் ஒரு பிரியமானால் நான் ஒரு நாளும் நான் தமிழில் என்று சொல்லி வைக்க தமிழன் என்று சொல்லி வைக்கப்படவும் இல்லை. யாரும் கேட்டால் நான் சொல்லும் தமிழ், ஈழத்தமிழன். அந்த புத்தகம் எழுதுவதற்கு பல காரணங்கள் உண்டு. வந்து இன்னொரு காரணம் வந்து டொராண்டோக்கு வந்தாப்புலாக எனக்கு தெரிஞ்சது, இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த கம்யூனிட்டி 20 இயர்ஸில் இவ்வளவு முன்னேறிட்டம், அது இந்த காரணம் என்ன சொன்னால் அங்கே ஃபேமிலி வேல்யூஸ், ஃபோக்கஸ் ஆன் எஜுகேஷன், ஹார்ட் ஒர்க், தீஸ் ஆர் பேசிக் திங்ஸ் தட் மேக்ஸ் அ கம்யூனிட்டி சக்ஸஸ், மேக்ஸ் அ பர்சன் சக்ஸஸ். அதனால தான் எனக்கு அந்த தமிழன்ற ஒரு பற்றி இருக்கிறது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நான் தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும் நான் அவ்வளவு ஸ்ட்ராங் பிலீவ்ஸ் அபவுட் தமிழ். அவங்கெல்லாம் வீட்டை கூட்டி கொண்டு வந்து எங்களை சாப்பாடு எல்லாம் எடுத்து செஞ்சு கொடுத்து வந்தம் டு லேர்ன் அபவுட் அவர் கல்ச்சர் அந்த தட்ஸ் வென் வி கேன் பிகம் சக்ஸஸ்ஃபுல் இன் திஸ் கண்ட்ரி, வென் பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ வி ஆர் ஆஸ் பீப்புள். இப்போ யூதனத்தை பாருங்க, அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான வெரி க்ளோஸ் நெட், யுனைடட், தே ஃபோக்கஸ்ட். எனக்கு அதான் ஒரு விருப்பம், நான் வி நீட் டு பி லைக் தேட். வி ஆல்மோஸ்ட் தேர் அண்ட் ஐ திங்க் வி கேன் கெட் தேர். எங்கண்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு மேக் அவர் ஆன்சஸ்டர்ஸ் ப்ரவுட், த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரவுட்.
1: இப்போ நிறைய விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த பிரசனட் நம்பர் 1056ன்றது ஆங்கிலத்தில் வந்த நூலாக இருக்குது. அதே நேரத்தில் ஆடியோ புக் கூட பல இடத்துல கேட்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. இந்த நூலை வந்து தமிழில் எதிர்பார்க்கலாமா?
0: தமிழில் நல்லவர்கள், தமிழில் அந்த மொழிபெயர்ப்பு நடந்து முடிந்து விட்டது. ஆனால் அதை திருப்பியோக்க எடிட் பண்ண வேண்டும். இந்தியாவில் தான் இதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 மாதங்களில் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணலாம்ன்ற ஒரு விருப்பம்.
1: நிறைய விடயங்கள் பேசியிருக்கின்றோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரத்தையும் அன்மைத்திருக்கின்றோம். நிறைவாக ஈஸ்ட் எஃப்எம் போர்டு இணைந்திருக்கின்ற நேர்களுக்கு எழுத்தாளர் ரோய் ரத்னவேல் அவர்கள் என்ன சொல்ல விரும்புகின்றார்?
0: நான் என்ன சொல்வதென்றால், ஒரு மனிதருக்கு ஒன்லி 2 things நீட் டு பி கேரண்டீட், ஃப்ரீடம் அண்ட் சாய்ஸ். வென் யூ ஹேவ் ஃப்ரீடம் அண்ட் சாய்ஸ், த சொசைட்டி வில் ரிவார்ட் யூ ஃபார் த குட் சாய்ஸஸ் யூ மேக், யூல் பி பனிஷ்ட் ஃபார் த பேட் சாய்ஸஸ் யூ மேக். ஸோ இட்ஸ் ரியலி அப் டு யூ டு டிசைட், ஆர் யூ மேக்கிங் குட் சாய்ஸஸ் இன் யர் லைஃப் ஓ பேட் சாய்ஸஸ் இன் யர் லைஃப். கேன் பிளேம் எனி ஒன், take responsibility, and if every single Tamil person did that, we will become one of the most successful immigrant group. We are already there, but we can be 10 times 20 times successful than we are today.
1: நன்றி ரோய் ரத்னவேல் அவர்களே. இன்றைய நாளில் எங்களோடு இது சார்ந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கும், ஒரு குறுகிய பொழுதில் எங்களோடு இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கும் ஈஸ்ட் எஃப்எம்மின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளலாம். நன்றி உங்களுக்கு.
0: நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்.
1: நன்றி.

0: தோணுமே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். இது ஈஸ்டர் ஃபம்.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Greystone Luxury Homes.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
3: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. பாக்கெட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: இந்த கூடை இனிய இசையோடு வரவேற்க நீங்கள் தயாரா? ஸ்பார்க் லைன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், முன்னணி இடம்பாடுகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், June 6 மாலை 6:01 பிக்கரிங் கேசினோ ரிசோர்ட்டில். மேலதிக விவரங்களுக்கு 647-336-5529.
9: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, மார்னிங் சன் ஷிப்பர் சந்திப்பில் ரூச் பேக்கரி, மாடர்ன் அண்ட் லாரன்ஸ் சந்திப்பில் போட்டோ ஃபாஸ்ட், மார்க்மன் ஸ்டீல்ஸ் ஆரஞ்சு பில்டிங்கில் ஜூசி ஹப், மார்க்மன் மேக் சந்திப்பில் ஹைஃபை பாபு ஷா, பிக்கரிங்கில் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், ஓஷோவில் டாண்டரன் ரிட்ஸ் அண்ட் சந்திப்பில் ஃப்ரீ டாப்பிங் பீட்சாவில் பெற்றுக்கொள்ளலாம். எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் இவன் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மென்ட் இன்க்.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
11: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
12: காசாவில் தாம் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் இராணுவ பிரிவு தளபதி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் பலஸ்தீன போருக்கு வழிவகுத்த இஸ்ரேலில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலை திட்டமிட்டோரில் கடைசியாக எஞ்சியிருந்த பிரதான சூத்திரதாரி இவர் என நம்பப்படுகின்றது.
13: தமிழ்நாடு தாவைக்க அரசின் முதல்கட்ட அமைச்சர்களின் துறைகளை ஆளுநர் அலுவலகம் வெளியிட்டுள்ளது. காவல், உள்துறை, பொது நிர்வாகம், மகளிர் மேம்பாடு, இளைஞர் நலன், குழந்தைகள் நலன், முதியோர் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலன், நகராட்சி நிர்வாகம், குடிநீர் விநியோகம் ஆகிய துறைகள் முதலமைச்சர் விஜயின் கீழ் வருகின்றன. ஊரக வளர்ச்சியின் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக என் ஆனந்த், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆதவ் அர்ஜுனா, நிதி அமைச்சராக செங்கோட்டையன், சுகாதாரத்துறை அமைச்சராக அருண்ராஜ், உணவுத்துறை அமைச்சராக வெங்கட் ரமணன், மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சராக நிர்மல்குமார், பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக ராஜ்மோகன், கனிம வளத்துறை அமைச்சராக டி கே பிரபு, தொழில்துறை அமைச்சராக கீர்த்தனா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
12: இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் இன்றும் உணர்வு பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழின படுகொலையை எடுத்துக்காட்டும் வகையிலான நினைவாயுதம் ஓவிய மற்றும் புகைப்பட கண்காட்சி ஜால் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்துள்ளது.
5: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
14: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
15: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து என்ன தொடர்ச்சியா நிறைய வாரம் மாசம் வருஷமா வந்து என்ன ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட்ஸும் ரியல் எஸ்டேட் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத கேட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த ரேடியோ மூலியமா. நிறைய பேருக்கு வந்து ஒரு உங்க மனசுலயே ஒரு க்வெஸ்டின் இருக்கும், எதுக்காக இவ எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறா, என்ன நோக்கம் அப்படின்ட்டு. இதோட மெயின் ரீசன் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஒரு வித்தியாசமான மார்க்கெட், எவ்ரி டே ஒரு மாறுற மார்க்கெட், வேற வேற விஷயங்கள், வேற வேற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க அப்டேட்டடா இருந்தீங்களானாக்கா அது உங்களுக்கு நல்லது. ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்க இருக்கிறதுக்காக வீடு வாங்கினா என்ன, இல்லாட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக வீடு வாங்கினாலும் நீங்க வந்து ஃபுல் நாலேஜோட ஒரு டிசிஷனை எடுக்கணும்னுட்டு தான் என்னோட மெயின் நோக்கம். நீங்களும் யோசிப்பீங்க, இவங்களும் சேல்ஸ் பர்சன் தானே, வாங்கறதுக்கு விற்கிறது தானே இவங்களும் செய்யறாங்க. அது இருந்தாலும் என்னோட முக்கிய நோக்கம் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் நாலேஜ் கொடுக்கறது தான். நாலேஜ் இஸ் பவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதுதான் மெயின் ரீசன். நீங்க ஒரு இடத்துல சைன் பண்ணும் போது ஒன்னு செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருந்ததுனாக்கா நீங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாம் கரெக்டா எடுப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து நான் கொடுக்கற மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்ஸ்க்கு தவிர்த்து நிறைய பேருக்கு வேற வேற க்வெஸ்டன்ஸ் இருக்கும் உங்க மனசுல. அந்த மாதிரி உங்களுக்கு ரியல் எஸ்டேட் ரிலேட்டட் எந்த க்வெஸ்டன்ஸ் இருந்தாலும் நீங்க எனக்கு கால் பண்ணி சொன்னீங்களனாக்கா நான் உங்களுக்கு அது பர்சனலி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இல்ல இந்த மாதிரி ரேடியோ அப்டேட்ஸ் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஏதாவது க்வெஸ்டன்ஸ் இருந்தது, இல்ல ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ரியல் எஸ்டேட் பத்தினாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம், இல்ல டெக்ஸ்ட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். என்னோட நம்பர் 416-888-9492. நீங்க என்னோட சோசியல் மீடியா பேஜஸ்லயும் ஃபாலோ பண்ணலாம், swapteam.ca. Thank you.
14: Real estate market update. மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
5: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். May 16-17 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
4: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
5: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ. 416-649-6388.
3: IP கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
7: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
9: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074 416-704-8074.
10: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
11: FM 102.7
10: East FM.

0: நேசிக்கிறேன் இசை தொகுப்பிலிருந்து செந்தூரன் அழகியா பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 8:48 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப் எம் எல் ஸ்டார் நைட். நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. நிறைவு செய்வதற்கு முதல் இரண்டு விடயங்களை பார்ப்பது வழக்கம்.
1: அந்த வகையில் நாளைய நாளை பொறுத்தவரை மே மாதம் 17 டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை 4% அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: 20 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. உள்ளே 19 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை 24 டிகிரி செல்சியஸாக உள்ளே 26 உணர இருக்கின்றோம். 1 மில்லிமீட்டர் குறைவாக மழை பொழிவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. திங்கட்கிழமையை பார்க்க போனால் 29 டிகிரி செல்சியஸாக உள்ளே 35 உணர இருக்கின்றோம். 1 மில்லிமீட்டர் குறைவாக மழை பொழிவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கின்றது என்று சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கின்றது. தொடர்ந்து வரும் பாடல் விளம்பரங்களைத் தொடர்ந்து நீங்கள் பல் கலாச்சார நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். நாளை பிறக்கும் நாள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு தற்பொழுது உங்களிடம் விடைபெறும் நாங்கள்
1: என்றும் உங்கள் அன்பின் டி எஸ் கோகுலன்,
0: என்றும் அன்புடன் உஷா மதன்.
1: நன்றி, வணக்கம். நேர்களை தொடர்ந்து வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருங்கள்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: FM 102.7 EastFM.ca.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவற விடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள். நவி கனகலிங்கம், 416-371-3998.
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
5: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: என்ன யோசினை?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: East FM 102.7 கேட்டாலே.

دوست دارم نگات کنم تا که بی حال بشم، تو ازم دل ببری

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். May 16-17 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
2: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
3: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
2: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
4: 10% down udan commercial mortgage.
2: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
4: 416-457-0651. Some conditions may apply.
5: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமத் தம்சின் 437-860-7002.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ். 22-carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
7: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTA-க்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 2930550. goodlifeflooring.ca.
8: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM
9: 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கோரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: 1650 2 4 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 Blue Mountain Arige Stay in a Town Hill Veedugal Inventory Sale Il Kurainda Vilayil Vipanaiyagindrana Pugal Petra Treasure Hill Kattumanathil Tourist Attraction Nirindha Idathil Vasaka Beach Blue Mountain Arige Stay in a Town Hill 2900 Square Feet Mudal 4300 Square Feet Variyulla Veedugal Inventory Sale Il Kurainda Vilayil Vipanaiyagindrana Arige Elementary School High School Shopping Vasathigal Undana Melum Vivarangalai Arige Jeevita Street Soul City Realty 647-7874 647-7874 647-7874
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, Kiruba Thanabalasingham, 416-298-2777, mortgagesolutions.ca.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் டுபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
7: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: சில்லென்ற காற்று, இதமான இசை, இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்இல் மனதை வருடும் பாடல்களோடு.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி,
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham,
5: 416-461-6401.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
7: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.

0: சிலுசிலுன்னு காத்து, மனசுக்கு இதமான பாட்டு, ரெண்டும் போதும். நம்ம நாள அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை, தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம், அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போரோ. PPS குரூப் இங்க்.ca.
5: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசு ஒன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323. 416-779-2323.
6: Weekend East FM 102.7. It's cool.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஆட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 6470 Oh My Home.
3: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390
1: All My Blinds, சகல விதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள் All My Blinds. நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301 416-841-5301.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue, East, Scarborough.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 Cash Point.
0: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.

0: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்லஸ் ஓடகீரர் மாதா மாத ரெண்டிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
1: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
3: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
4: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.
1: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
3: சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவென்று பாத்தீங்களா?
4: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஆஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜ்ஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதி சோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
10: திசையெங்கும் கேட்கும் இசை, ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7. என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே,
1: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின், டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
0: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
2: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி,
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது,
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599.
7: விவாஹா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொராண்டோ.
8: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
7: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
8: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொராண்டோ,
7: மார்க்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொராண்டோ.
8: அழகோ அழகு, 6477873784.
9: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ட் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

저희를 통한 광고를 원하시는 분들은 416-824-1212, 416-824-1212로 전화주세요.

0: East FM 102.7.
1: This is East FM 102.7.

0: FM 102.77 East FM.
1: Eunice, hey.

0: நேரம் காலை 9:03, டொரண்டோ 20 டிகிரி செல்சியஸ், 19 டிகிரி செல்சியஸ் ஆக உடன்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எப்பொழுதிலிருந்து இரவு 9 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கலாம். 24 மணித்தியாலமும் இணைந்திருக்க எஃப்எம் 102.7 அதே நேரம் ஈஸ்ட் எஃப்எம் .ca மற்றும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாகவும், யூடியூபில் இப்பொழுது காணொலியாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7 4168241212 நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம். அதே நேரம் மின்னஞ்சலூடாக எங்களை தொடர்பு கொள்ள ஈஸ்ட் FM 102.7@gmail.com. சூரியனுடன் கூடிய இன்னும் ஒரு அழகான ஒரு காலை பொழுது, நீண்ட வார விடுமுறை. நேற்றைய நாள் ஒரு மாதிரி சனிக்கிழமை பொழுதை கழித்திருப்பீர்கள். இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதே நேரம் நாளை விடுமுறை நாளாக இருக்கப் போகிறது. திங்கட்கிழமை விக்டோரியா லாங் வீக்கெண்ட், நீண்ட வார விடுமுறையின் 2ஆம் நாளாக இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 17ஆம் தேதி காலை சூரிய உதயனை பொறுத்தவரையில் சூரிய உதயம் 5:50 இடம்பெற்றிருக்கின்றது. சூரிய அஸ்தமனம் 8:37 இடம்பெற காத்திருக்கின்றது. இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகின்றது. கிட்டத்தட்ட 6 டிகிரி செல்சியஸ் வரை உணரக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. இரவு பொழுது அல்லது மாலை பொழுதை பொறுத்தவரையில் 1-3 மில்லிமீட்டர் வரையிலான ஒரு மழை பொழிவுக்குரிய வாய்ப்புகளும் தென்படுகின்றது. அதே நேரம் நாளைய நாளை பொறுத்தவரையில் 31 டிகிரி செல்சியஸ், செவ்வாய்க்கிழமை 29 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அழகாய் மலர்ந்திருக்கின்ற இந்த புதிய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுகின்ற அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம்மின் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, காலை காற்றலையில் தொடர்ந்தும் 11 மணி வரை வீக்கெண்ட் விடிஞ்சாச்சில் உங்களோடு நான் என் நண்பருடன் செல்வேந்திரன் சஞ்சீவன் இனிமையான காலை வணக்கம் நேர்களே.
1: மெய்மை குன்றா மொழிக்கு துணை, முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை, அவன் பெண்ணிரு தோளும் பயந்ததனி வழிக்கு துணை, வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே.

நேரம் காலை 9:08 20°C 19°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சூரியன் வரவேற்கின்ற ஒரு காலை பொழுது ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்ட் விடுஞ்சாய்ச்சியில் இருந்திருக்கின்றோம். சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலையில் 9 தொடக்கம் 11 வரை வீக்கெண்ட் விடுஞ்சாய்ச்சியில் நிறைய விஷயங்களை பேசிக் கொள்வோம். என்றும் உங்களுக்காக செய்திகள், புதினங்கள், பாடல்கள், அது மட்டுமில்லாமல் இந்த ஊக்கம் தருகின்ற அந்த கூற்றும் காத்திருக்கிறது. முதலில் மே மாதம் 17 வரலாறு என்ன சொல்லுகின்றது, வரலாற்றில் என்னெல்லாம் விஷயங்கள் பகிர்ந்திருக்கின்றன, பதியப்பட்டிருக்கின்றது அப்படி என்று சொல்லி பார்க்கையில், இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த அனைத்துலக அல்லது பன்னாட்டு தொலைத்தொடர்பு ஒன்றியம் இது பரிசில் அமைக்கப்பட்டுக் கொண்டது இன்றைய நாளாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 1865 மே மாதம் 17 இது பன்னாட்டு தந்தி ஒன்றியமாக நிறுவப்பட்டு இப்பொழுது பன்னாட்டினுடைய தொலைத்தொடர்பு மையமாக இது பரிணமித்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையில் தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர்கள் கூடி தமிழர் கூட்டணி என்ற அமைப்பை உருவாக்கி பின்னர் தமிழர் விடுதலை கூட்டணியானது 1972 இந்த நாள் அப்படி என்று சொல்லி வரலாற்றில் பதிவாகி இருக்கின்றது. லெபனானில் இருந்து ஸ்ரேல் வெளியேறுவதற்கான உடன்பாடு லெபனான், ஸ்ரேல், அமெரிக்கா ஆகியவற்றுக்கு இடையில் எட்டப்பட்டுக் கொண்டதும் 1983 இதே நாளாக இருக்கின்றது. இதேபோன்று சைர் கங்கு மக்களாட்சி குடியரசு என பெயர் மாற்றம் பெற்றுக்கொண்டது 1997 இந்த நாளாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று இன்றைய நாளை பொறுத்தவரையில் உலக தகவல் சமூக நாளாக கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உலக உயர் இரத்த அழுத்த நாளாகவும் இன்றைய நாள் கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த இரத்த அழுத்த கூட்டமைப்பு WHL ஆல் இது அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நாளாக இருக்கின்றது. 2005 இந்த நாளுவாறு இதுக்குரிய ஒரு விழிப்புணர்வை கொடுக்கின்ற ஒரு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 9:10 காலை காற்றலையினுடைய வீக்கெண்ட் விடுஞ்சாச்சு உடனிருக்கின்றைகள். வாகன போக்குவரத்தினை பொறுத்தவரையில் தாமதமற்ற பயணங்கள் காலை பொழுதில் தந்து கொண்டிருக்கின்றது. எரிபொருளை பொறுத்தவரையில் GTA-யில் இன்றைய நாளில் 192% விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது. பொதுவாக பல இடங்களை பொறுத்தவரையில் அதே நேரம் குறைந்த விலையாக டொரண்டோவை பொறுத்தவரையில் நீங்கள் 171.9% பெற்றுக் கொள்ளலாம். இது சென்டெக்ஸ் இலக்கம் 2314 கிங்ஸ்டன் ரோடில் அமைந்திருக்கின்றது. பெட்ரோ கனடா இலக்கம் 7905 டிக்சி ரோட் பிராம்டில் அமைந்திருக்கின்ற பெட்ரோ கனடாவில் 172.9% நீங்கள் லீட்டர் ஒன்றினை இன்றைய நாளில் பெற்றுக் கொள்ளலாம்.

0: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550, 2930550. goodlifeflooring.ca.
2: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காவரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதி சோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காவரோ.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி,
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது,
3: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599.
7: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
8: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
0: சிலசிலன்னு காத்து மனசுக்கு இதமான பாட்டு ரெண்டும் போதும் நம்மனால அழகமாத்த. ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய்.

ஒன்பது மணி 24 நிமிடம் 20 டிகிரி செல்சியஸ் 19 டிகிரி செல்சியஸாக கொண்டிருப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த வாரம் குறிப்பாக இரட்டை இலக்கம் தருகின்ற வெப்பநிலையை கொண்ட வாரம் என்று சொல்லி சொல்லலாம். அதிலும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்தது பொருத்தமான ஒரு தருணம் என்று சொல்லலாம். நீண்ட வார விடுமுறையோடு கூடிய ஒரு நாளாக இருக்கின்ற வெளியில் பல விடயங்கள் இடம்பெறுகின்ற ஒரு நாளைக்கு ஈட்டு நாளில் இந்த ஒரு நிகழ்வு இடம்பெறுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு நாளை ஈஸ்ட் எஃப்எம்மில் வலிமையான நிகழ்ச்சிகள் மாற்றியமைக்கப்படும். நாளை முழுவதும் நினைவேந்தல் ஒளிபரப்பு எடுத்து வரப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிட்டி ஆஃப் டொரண்டோ சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நாளைய நாளில் இந்த விக்டோரியா தினத்துக்கான ஏற்பாடுகள், அதிலும் வான வேடிக்கைகள் ஃபயர்வொர்க்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கனடாஸ் ஒண்டர்லேண்டாக இருக்கலாம், ஆஷ்பிரிட்ஜஸ் பேயாக இருக்கலாம் போன்றவற்றில் நிகழ்வுகள் இடம்பெற காத்திருக்கின்றன. அதே போன்று ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் இந்த நிகழ்வு சுகர் பீச்சில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. உலகத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்ட நாடுகளுடைய பன்னாட்டு உணவுகளை ருசித்து பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக ஃப்ரீ ஃபேஸ் பெயிண்டிங் ஆக இருக்கலாம், கேம் சால்சா டான்சிங் போன்றவற்றை நீங்கள் அங்கு கண்டு கழிக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்ற இந்த ஹலால் பைட்ஸ் ஃபெஸ்டிவலும் நேத்தன் பிலிப்ஸ் கேரல் இன்றைய நாளில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சிட்டியினுடைய இந்த பூல் பேட்ஸ் அதே நேரம் வந்து குழந்தைகளுக்கான ஸ்பிளாஷ் ஸ்ப்ரே பேட்ஸ் ஆகியவை வந்து திறந்திருக்கப்பட்டிருக்கின்றன. 140 மேற்பட்டவை நேற்றைய நாளிலிருந்து திறந்து விடப்பட்டிருக்கின்றது. சைட் வோ கேஃபே மறுபடியும் கர்ப்ளேன் பேட்டியோ போன்றவை வந்து மீண்டும் டொரண்டோ நகரசபையை பொறுத்தவரையில் ஆரம்பமாகி இருக்கின்றது. 290 உணவகங்கள் இதில் பங்கு பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. நாளைய நாளை பொறுத்தவரையில் சிஎன் டபிள், அதே போன்று பிளேஸ் அக்வேரியம், ராயல் ஒன்டாரியோ மியூசியம், ஆர்ட் கேலரி ஆஃப் ஒன்டாரியோ, டொரண்டோ ஜூ, ஆல் சிட்டி ஆஃப் டொரண்டோ கோல்ஃப் கோர்சஸ் ஆக இருக்கலாம், ஹாக்கி ஹால் ஆஃப் ஃபேம் ஆகியவை திறந்திருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஷாப்பிங்கை பொறுத்தவரையில் ஈரன் டொரண்டோ பிரீமியம் அவுட்லெட், அதே நேரம் ஸ்காப்ரோ டவுன் சென்டர், யோக்டேல் ஷாப்பிங் மால், ஸ்காவன் ஷாப்பிங் சென்டர் ஆகியவை திறந்திருக்கும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 9:26 நிமிடம் இன்றைய நாளும் உங்களுக்காக நம்பிக்கை தருகின்ற அல்லது இந்த வாரத்தை உங்களுக்குரிய வாரமாக மாற்றக்கூடிய இந்த மூட் செட்டிங் அப்படி என்பார்கள். காலையிலேயே நல்ல விஷயங்களை நாங்கள் கேட்கின்ற பொழுது அந்த நாளும் நல்ல நாளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் எண்ணங்கள் செயற்பாடுகள் தான் எங்களுடைய நடவடிக்கைகளை தீர்மானித்துக் கொள்கின்றன. நாங்கள் செய்கின்ற விஷயங்களை தீர்மானித்துக் கொள்ள என்று சொல்லி சொல்லலாம். ஏன்னா காலையில் சூரியனை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு தூரம் நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம், அதே போன்று நாங்கள் செய்கின்ற விஷயங்களும் நல்ல விஷயங்களாக மாற்றிக்கொள்கின்ற பொழுது இன்னமும் அந்த நாளை எங்களுக்கு ஒரு நாளாக உருவாக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டெழுதல் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய மரபிலும் இருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. சில வேளைகளில் அடி விழவிழ சோர்ந்து விடுவோம், ஆனால் இந்த மீண்டெழுதல் என்பது இயற்கையிடமிருந்து பல விடயங்களில் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே சொல்வார்கள், இந்த அருகம்புல்லில் இருந்து ஒரு புயல் அடிக்கின்ற பொழுது அருகம்புல் சரிந்து மீண்டெழுவது போன்று இந்த அலையை எப்பொழுதாவது நீங்கள் கண்டித்திருக்கிறீர்களா? இப்பொழுதெல்லாம் காலநிலை மாறுகின்ற பொழுது சில வேளைகளில் நீங்கள் லேக்குக்கு செல்லலாம், பீச்சுக்கு செல்லலாம். இந்த பீச்சுக்கு செல்லுகின்ற பொழுது அலையினுடைய தாற்பரியம் என்னவாக இருக்கின்றது அப்படி என்று சொல்லி சொன்னால், அலை உருவாகின்ற பொழுது கரையை நோக்கி வருகின்றது, கரையை கடந்து செல்லலாம் அப்படி என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கரையை நோக்கி இந்த அலையினுடைய வருகை அமைகின்றது. ஆனால் எல்லா அலையுமே கரையை தொடுவதும் இல்லை, எல்லா அலையுமே கரையை தாண்டுவதும் இல்லை, அல்லது கரையை தாண்டுவதற்கான வாய்ப்பை அது இழந்து போகின்றது. ஒவ்வொரு அலையும் கரையை அடைந்து உடைந்து போகின்ற பொழுது ஆனால் ஒருபோதும் அதை கைவிடுவதில்லை. அடுத்த ஒரு சுற்றி வருகின்ற பொழுது மீண்டும் அதே அலை உருவாகிக் கொள்ளுகின்றது, அது முன்னேறுகின்றது. வாழ்க்கையும் அதே போலதான். சில தருணங்கள் எங்களை உடைக்கலாம், சில இழப்புகள் எங்களை அமைதியாக்கலாம், சில வழிகள் வார்த்தைகள் கூட வராமல் போகலாம். ஆனால் ஆழம் எப்போதுமே குறையாமல் இருக்கும். எங்களுக்குள் இருக்கின்ற அந்த பிடிமானம் என்பது குறையாமல் இருக்கும். அதை நாங்கள் தான் சில இடங்களில் கைவிட்டு போகின்றோம். வலிமை என்பது ஒருபோதும் விழாமல் இருப்பதில்லை, விழுகின்ற பொழுதெல்லாம் எழுவதுதான் வலிமையாக இருக்கின்றது. சோர்வு இன்றைய நாளில் உங்களுக்குள் இருந்தாலும் அதான் உங்களோட வாழ்க்கையின் முடிவு அப்படி என்று சொல்லி நீங்கள் முடிவு எழுதிடக்கூடாது. கடலின் அலை போல உங்களுக்குள்ளும் இன்னும் முன்னேறி செல்லக்கூடிய அந்த சக்தி என்பது அல்லது அந்த ஆழம் என்பது நிறையவே இருக்கின்றது. அமைதியாக இருந்தாலும் உங்களின் உள்ளம் இன்னும் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது, வெளியில் சில வழி தெரியாமல் இருக்கலாம். எனவே ஒரு உடைவு அல்லது 1000 உடைவு வருகின்ற பொழுது சோர்ந்து விடுவதனால் நிச்சயமாக வாழ்க்கை முடிந்து விடுகின்றது அப்படி என்று இல்லை. இதை மீண்டெழுதல் என்பது எங்களுடைய மரபினுடைய இலக்கணமாக இருக்கின்றது. இந்த மாதம் அதைத்தான் எங்களுக்கும் சொல்லுகின்றது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமத் தம்சின், 4378607002, 4378607002.
3: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. மே 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைன் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். மே 16-17 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
2: டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கரங்கல் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் மே 25 திங்கட்கிழமை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. மே 17 ஞாயிறு சமய தீட்சையினை தொடர்ந்து மே 18 திங்கள் கிரியைகள் ஆரம்பிக்கின்றன. மே 20 புதன் மாலை 6:30 முதல் நடைபெறும் திருவிளக்கு தீப பூஜையிலும், மே 21 வியாழன் காலை 11 முதல் நடைபெறும் பால்குட அபிஷேகத்திலும் கலந்து கொள்ளும் அடியவர்கள் ஆலயத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு வேண்டப்படுகின்றார்கள். மே 22, 23, 24 வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் எண்ணெய் காப்பு நடைபெற்று, மே 25 தேதி திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 வரையுள்ள சுப முகூர்த்தத்தில் மகா கும்ப அபிஷேகம் நடைபெறும். வரசித்தி விநாயகர் ஆலய தொடர்புகளுக்கு 4162918500.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்விட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
6: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

9:41 இந்தியா பக்கம் செல்ல இருக்கின்றோம். இந்தியாவில் சில முக்கியமான விடயங்கள் இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதில் பிரபல தயாரிப்பாளர் திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்கள் சென்னை அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலை செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய மகன் கே ஆர் பிரபு இதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். பிரம்மச்சாரிகள் படம் மூலமாக திரையுலகுக்கு வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏராளமான திரைப்படங்களை தயாரித்தவர் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இதேவேளை இன்னொரு பக்கம் இந்த முதல்வரான விஜய் அப்படி என்று சொல்லி அவருக்கான முதல் முறையாக இதை பற்றிய சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் அரசியலை பொறுத்தவரையில் இப்போது தாவேகா மற்றும் அதே நேரம் இன்னொரு பக்கம் இந்த தாவேகாவினுடைய தலைவர் விஜய் நோக்கியதாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதில் விஜய்க்கு எதிராக பிஜேபியோடு சேர்ந்து தான் சில மறைமுகமான சதிகளை செய்தேன் அப்படி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்று சொன்ன விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இன்னொரு பக்கம் இந்த ராஜ்மோகன் அவர்களை சினிமா துறையினுடைய அமைச்சராக நியமித்தமைக்கு வந்தே விஷால் கண்டனம் வெளியிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. டிஎம்கே அரசாங்கத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 10.5 லட்சம் கோடி கடன் இருந்தது என்கின்ற ஒரு விடயத்தை கீர்த்தனா தெரிவித்ததற்கு இப்போது தென்னரசு தங்கம் இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் திமுகவினுடைய அமைச்சர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். அவ்வாறான விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற ஒரு கருத்தினையும் அவர் சொல்லியிருப்பதை செய்திகள் தெரிவிக்கின்றன. 9:43 இடைவேளை காவல்துறையினரின் தாக்குதலில் உயிரிழந்த ஆகாஷ் டெலிசனின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த சம்பவத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விஜய்க்கு MP கார்த்தி சிதம்பரம் கடிதம் எழுதியிருக்கின்றார். மார்ச் 8 இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 65 நாட்களுக்கு மேலாக அந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற ரீதியில் இதற்கான சரியான விசாரணை இடம்பெற வேண்டும் அப்படி என சொல்லி இப்போது வலியுறுத்தி இந்த கடிதம் ஒன்றினை அவர் அனுப்பியிருக்கின்றார். சோழர் கால தாமிர செப்பேடுகள் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜோதிமணி தெரிவித்திருக்கின்றார். ஆனிமங்கலம் செப்பேடுகள் நெதர்லாந்து ஒப்படைத்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதால் மிகுந்த மகிழ்ச்சி. பல்வேறு காலகட்டங்களில் தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசின் தொடர் முயற்சி பலனளித்திருக்கின்றது என்று சொல்லியும் இந்த சோழ பேரரசின் பல்வேறு மத நம்பிக்கைகளை மதிக்கும் தன்மைக்கு சான்றாக உள்ள இந்த செப்பேடுகள் தமிழ்நாட்டின் விலை மதிப்பெற்ற சொத்து என்று சொல்லியும் இதை உடனடியாக தமிழக அரசிடம் மத்திய அரசு ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லியும் காங்கிரஸ் கட்சியினுடைய MP ஜோதிமணி கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றாா்.

9 மணி 48 நிமிடம். 20 டிகிரி செல்சியஸ் 19 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இலங்கையின் மேல்மாகாண ஆளுநர் பதவியிலிருந்து விலகுவதற்கு தாம் தீர்மானித்திருப்பதாக ஹனீப் ஜூசப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த பொறுப்புகள் வெளிநாட்டு நேரடி முதலீட்டுக்கான ஜனாதிபதியின் விஷேட தூதுவராக பணியாற்றுவதற்கான கூடுதல் பொறுப்புகள் மற்றும் தமது குடும்ப கடமைகள் ஆகியவற்றை சமநிலைப்படுத்துவதில் உள்ள அதிகரித்து வரும் சவால்களை கருத்தில் கொண்டே இப்போது ஆளுநர் பதவியிலிருந்து தான் விலகுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஜனாதிபதியினால் மேல்மாகாண ஆளுநர் பதவி ஒருவரை நியமிக்கும் வரையில் தாம் ஆளுநர் முள்ளிவாய்க்கால் சம்பவத்திற்கு யார் காரணமோ அவர்களுக்கே மக்கள் பதவி வழங்கி இருக்கின்றார்கள் என்று சொல்லி அருட்தந்தை குறிப்பிட்டிருக்கின்றார். முள்ளிவாய்க்கால் உயிர் நீத்த உறவுகளுக்கான அஞ்சலி நிகழ்வுகள், அதே நேரம் இந்த இனஅழிப்புக்கான கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் என்பதே தமிழக தாயக பகுதிகள் பலவற்றில் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நிலையில் அது தொடர்பான சில செய்திகளும் வெளியாகி வருகின்ற ரீதியில் இப்போது இந்த விடயம் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை அருட்தந்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்.

முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கு மக்கள் வாக்களித்து பதவியிலும் அமர்த்தும் நிலைக்கு தள்ளியிருக்கின்றார்கள் என்று சொல்லி சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்சந்தை ஷா சக்திவேல் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் மனிதோருமை பேரவை எமது விடயத்திலும் தோல்வி கண்ட அமைப்பாகவே இருந்த போதிலும் எம்மவர்கள் அங்கு செல்வதை புனித யாத்திரையாக்கி ஒவ்வொரு வருடமும் பயணிக்கின்றார்கள். அதிலும் கூட்டுத்தன்மை கிடையாது, தனித்தனியாக சொர்க்கம் போக நினைப்பதாகவே தெரிகின்றது. ஐநா மனிதோருமை பேரவைக்கு கடிதம் எழுதுவதிலும் இதே நிலையை தொடர்கின்றது என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். இந்நிலையில் முள்ளிவாய்க்கால் நிவேந்தர்கள் மாவீரத்தின நிகழ்வுகள் எல்லாம் கோயில் திருவிழாக்களாகி உள்ளதாகவே பலர் கருதுகின்றார்கள். திருவிழாக்கள் உபயகாரர்களைப் போல ஒழுங்கமைப்பாளர்கள் அவற்றை தத்தமது அடையாளத்துக்கான சாட்சிகளாக காட்சிகளாக மக்களின் உணர்வுகளை தூண்டி அவர்களை போது நிலைக்கு தள்ளுவதை என்னவென்று கூறுவது அப்படி என்று சொல்லியும் அவர் இது தொடர்பான அறிக்கை ஒன்றில் அருட்தந்தை மா சக்திவேல் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். 9:50 காலை காற்றலையினுடைய வீக்கெண்ட் விடுஞ்சாச்சோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: Weekend Vibration. East FM 102.7.
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்க இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663. 647 ஓ மை ஹோம்.
2: Ajax Nissan and Infiniti il ippodhu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Moham
3: 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி May 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, May 27 புதன் வேட்டை திருவிழா, May 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, May 29 வெள்ளி காலை 11 மணிக்கு தேர் திருவிழா, May 30 சனி காலை 11 மணிக்கு தீர்த்த திருவிழா, May 31 ஞாயிறு பூங்காவனம், June 1 திங்கள் வைரவர் மடை, ரிச்மன் ஹில் இந்து ஆலயம், 10865 பேவியூ அவென்யூ, 9058839109.
4: வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே, ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ. 416-288-0994. kyralitis.com.
5: MJS Gold House.
6: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
5: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
6: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபிஞ்ச், GTA Square Mall, MJS. 416-299-1630.
5: MJS Gold House.
6: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
7: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
8: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
7: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்,
8: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
7: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
8: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307, 647-478-0144.
9: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

நேரம் காலை 9:59, டொரண்டோ 20°C, 19°C ஆக நிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மே மாதம் 17 காலை காற்றலையோர் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 27°C, நாளை 31°C ஆக இருக்கப் போகிறது. செவ்வாய்க்கிழமை இடியுடன் கூடிய மழைக்குரிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. இருந்தாலும் 29°C ஆக நிரப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. ஃபோர்வனை பொறுத்தவரையில் ஃபோர்வனுடைய வெஸ்டில் பேவியூ தொடக்கம் பாத்திஸ்ட் வரையிலான பகுதிகளில் ஒரு மெல்லி ஒரு தாமதம் தந்து கொண்டிருக்கின்றது. இனி இடங்கள் பெருவாரியாக தாமதமற்ற பயணங்களை என காலை பொழுதில் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றன. வாகன எரிபொருள் விலையில் மாற்றமில்லை. லிட்டர் ஒன்றுக்கான விலை 192.9 இப்போது விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது. இப்போது நீங்கள் செயலிகள் ஊடாக கேட்கலாம். ஆண்ட்ராய்டு ஆப் ஸ்டோர் ஊடாக, அது மட்டுமில்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் எங்களை ஃபாலோ பண்ண நீங்கள் இஸ்டெஃப்எம் தமிழ் என்ற பக்கத்துக்கு செல்லலாம். யூடியூப்பில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கின்ற காணொலிகள் பொழுதுபோக்கு அம்சங்களோடு இப்போது இஸ்டெஃப்எம் 102.7 காத்திருக்கிறது. தொடர்புகளுக்கு 416-8241212 மின்னஞ்சல் இஸ்டெஃப்எம் 102.7@gmail.com. நேரம் காலை 10:00.

10:20 வெப்பநிலையில் மாற்றம் இல்லாமல் அப்படியே இருக்கின்றது. வெளியில் சூரிய உதயத்துடன் கூடிய ஒரு காலை பொழுதாக இருக்கின்றது. சில வெளியில் இப்பதான் உங்களுடைய காலை மலர்ந்திருக்கலாம். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள், லாங் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தாமதமாக எழுப்புவீர்கள். 2 நாட்களும் உங்களை கேட்டு ஒரு சிறப்பு நாட்களாக இருக்கின்றன. விக்டோரியா டே ஒரு ஃபுல், அதாவது முழுமையாக காலநிலை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த 2 நாட்களும் அமைந்து கொண்டிருக்கின்றன. நாளைய நாளை பொறுத்தவரையில் 30 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகிறது. கூடிய வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். மாலையில் கொஞ்சம் ஒரு மெல்லிய ஒரு மலை தூரலுக்குரிய வாய்ப்புகள் மாலை மற்றும் மதிய பொழுதுகளில் தென்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் நாளைய நாள் மழை இல்லாத இன்னும் ஒரு காலநிலையை தருகின்றது. 30 செவ்வாய்க்கிழமைதான் மறுபடியும் மழைக்குரிய ஒரு சூழல். 29 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க போன்றது. இன்று இரவு குறிப்பாக 13 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும். 12 வரை உணரக்கூடிய வாய்ப்புகள் தென்படுவதாக சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கின்றது. இன்றும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்களுக்காக காலை பொழுதில் 11 மணி வரை வீக்கெண்ட் விடுஞ்சாச்சு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்களை பேசிக்கொள்வோம். செய்திகள், புதினங்கள், அது மட்டுமில்லாமல் உங்களுக்கான ஊக்கம் தருகின்ற கூற்றினையும் நாங்கள் பேசிக்கொள்வோம். இன்றைய நாளும் உங்களுக்கான ஒரு ஊக்கம் தருகின்ற கூற்று காத்திருக்கிறது. அதற்கிடையில் நாளைய நாள் மே மாதம் 18 தேதி முள்ளிவாய்க்கால் நிவேந்தலை முன்னிட்டு நாளை ஈஸ்டர்ஃபெமினுடைய வளமையான நிகழ்ச்சிகள் மாற்றியமைக்கப்படுகின்றன. நாளை முழுவதும் நினைவேந்தல் ஒலிபரப்பு பிரத்யேகமாக எடுத்து வரப்படும் என்பதையும் எங்களுடைய நேர்களுக்கு அறிய தருகின்றோம். இன்றைய நாளில் இந்த நாட்கள், இந்த மாதம், அதை போன்று இந்த பொழுதுகளுக்கு பொருத்தமான ஒரு விடயம், மனிதனுடைய வாழ்க்கையில் மீண்டெழுதல் என்பது இவ்வளவு தூரம் தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதுவும் தமிழர்கள் மரபு என்பது, அல்லது இந்த தெற்காசிய சமூகம் என்பதே அதிகமாக இந்த மீண்டெழுதலை வந்து கொண்டிருக்கின்ற ஒரு மரபாக இருக்கின்றது. எல்லா மனிதர்களும் எல்லாவற்றிலும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இது மனிதர்களை தாண்டி இயற்கையிலும் நிறையவே இருக்கின்றது என்று சொல்லி சொல்லலாம். விழவிழ எழுதுகின்றது என்பது இயற்கை எங்களில் கிட்டத்தருகின்ற பல பாடங்களாக இருக்கின்றது. தாவரங்களிலிருந்து, விலங்குகளிலிருந்து சூழ இடம்பெறுகின்ற இந்த சம்பவங்கள் கூட, இயற்கையினுடைய யதார்த்தங்கள் கூட இதை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றது. கடலின் அலை இதை அழகாக எங்களுக்கு எடுத்துரைக்கின்றது. இத்தனை அன்றைய நாளில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஒவ்வொரு அலையும் வந்து கரையை கடைந்து, அதாவது கரையை கடப்பதும் இல்லை, சில வேளைகளில் ஒவ்வொரு அலையும் கரையை கடக்கின்ற பொழுது உடைந்து அப்படியே போகின்றது. ஆனால் ஒருபோதும் அந்த அலை வந்து சோர்வதில்லை. மீண்டும் மீண்டும் அந்த அலை எழுகின்றது, மீண்டும் மீண்டும் கரையை உடைக்க ஆரம்பிக்கின்றது. இந்த மீண்டு வருகின்ற ஒரு அலை போன்று எங்களுடைய வாழ்க்கையும் இவ்வாறு அமைகின்றது. சில தருணங்கள் எங்களை உடைக்கலாம், சில இழப்புகள் எங்களை அமைதியாக்கலாம், சில வலிகள் கூட எங்களுடைய வார்த்தைகளை வராமல் செய்யலாம். ஆனால் எங்களுடைய ஆழம் எப்போதும் குறைவதில்லை. இந்த ஆழம்தான் எங்களை மீண்டும் தீர்க்கமாக வைத்துக் கொள்ளுகின்றது. வலிமை என்பது ஒருபோதும் விழாமல் இருப்பதில்லை. விழுகின்ற பொழுதெல்லாம், ஒவ்வொரு முறையும் மீண்டெழுகின்ற பொழுது அந்த வலிமை உங்களுக்கு மீண்டும் இரட்டிப்பாகின்றது. சோர்வு சில வேளைகள் இருக்கலாம், அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் அதுவே எங்களுடைய வாழ்க்கை, அல்லது அதுவே அன்றைய நாளினுடைய முடிவாக நீங்கள் எப்போதுமே எண்ணக்கூடாது. கடலின் அலை போல உங்களுக்குள்ளும் இன்னும் முன்னே செல்லுகின்ற அந்த சக்தி இருக்கின்றது. அமைதியாக இருந்தாலும் உங்களுடைய உள்ளம் இன்னும் நகர்ந்து கொண்டிருப்பது. ஆனால் சில வேளைகளில் அது உங்களுக்கு வெளியாமல் தெரியாமல் இருக்கலாம். அதனால் தான் இன்றைய நாளில் அதை நாங்கள் இந்த மாதத்துக்கும் இன்றைய நாளுக்கும் பொருத்தமான அந்த மீண்டெழுதலை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் எங்களை கற்றுக் கொடுக்கின்றன. சில வேளைகளில் மன உளைச்சல்கள் வருகின்ற பொழுது, அல்லது மனம் சஞ்சலப்படுகின்ற பொழுது, இந்த மீண்டெழுதலை நாங்கள் இல்லாமல் செய்து விடுகின்றோம். சொல்வார்கள், தக்கது பிழைக்கும் என்பது போன்ற வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இந்த இயற்கை எங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றது. அது போன்று கடல் அலையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பாடமாக இருக்கட்டும் இந்த மீண்டெழுதல் என்பது. அதைத்தான் இன்றைய நாளில் நாங்களும் உங்களுக்காக ஞாபகப்படுத்தி இருக்கின்றோம். தொடர்ந்து முடிந்திருக்கலாம். 11 மணி வரை காற்றலையில் இதே காலை பொழுதனுடைய வீக்கெண்ட் விடிஞ்சாச்சோடு இருக்கின்றோம்.

10:14 நிமிடம் அபுதாபியில் இருக்கின்ற அணுசக்தி நிலையம் மீது ட்ரோன் தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தெற்காசிய நாடாக இருக்கின்ற ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் தொடர்ந்து போர் நடத்தி வருகின்ற இடையில் அமைதி பேச்சுக்கள் இருந்தாலும் தற்காலிகமான ஒரு போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் இருதரப்பும் மாறி மாறி நிபந்தனை விதிப்பதும் அதை ஏற்க மறுப்பதும் மறுபடியும் தாக்குதல்கள் ஆங்காங்கே என்று சொல்லி இடம்பெற்று வருகின்ற இடையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அபுதாபியில் இருக்கின்ற பராக் என்கின்ற அணுசக்தி மின் உற்பத்தி நிலையம் மீது இன்றைய நாளில் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. வெளிப்புற சுவரில் ட்ரோன் மோதியது, இதனால் அங்கு தீப்பற்றி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் சேத விவரங்களை அபுதாபி இன்னமும் வெளியிடவில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். வெள்ளை மாளிகையை பொறுத்தவரையில் இந்த புயலுக்கு முன்னரான அமைதி அப்படி என்று சொல்லி சூசகமாக தன்னுடைய அடுத்த திட்டம் குறித்து டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரம் இந்த ஹார்முஸ் பகுதியில் வர்த்தக கப்பல்களை குறிவைப்பது ஏற்க முடியாது என்று சொல்லி ஐநாவில் இந்தியா தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வணிக கப்பல்களை குறிவைப்பது, பொதுமக்கள் கப்பலில் பணிபுரிபவர்களுக்கு ஆபத்தை விளைவிப்பது, கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை தடுப்பது ஆகியவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சர்வதேச சட்டம் முழுமையாக மதிக்கப்பட வேண்டும். இந்த நெருக்கடிக்கு பதிலளிக்க சர்வதேச ஒத்துழைப்புடன் நடவடிக்கை அவசியம் அப்படி என்று சொல்லி இந்தியா ஐநாவில் குறிப்பிட்டிருக்கிறது. இந்திய தூதுவர் பர்வதினி ஹரீஷ் ஐநாவில் இந்த விடயம் தொடர்பாக தெரிவித்தார்.

ஜேம்ஸ் பாண்ட் படங்களிலும் அவரை நடித்திருந்தார். இந்த ரீதியில் இப்போது அடுத்த ஜேம்ஸ் பாண்ட் யார் என்கின்ற தேடல் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அமேசானுடைய இந்த MGM ஸ்டுடியோ இன்றைய நாளில் குறிப்பிட்டிருக்கின்றது. உலகத்தில் இன்னமொரு அவசர நிலையை வந்து உலக சுகாதார அமைப்பு அறிவித்திருக்கின்றது. எபோலா வைரஸ் தொற்று பரவல் இந்த அவசர நிலையை கொண்டு வந்திருக்கின்றது. ஹாங்கோ நாட்டில் இந்த வைரஸ் தீவிரமாக பரவி வருகின்றது. வைரஸ் பாதிப்பால் இதுவரை 88 பேர் அங்கு உயிரிழந்திருக்கின்றார்கள். 300 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. அருகில் இருக்கின்ற ஏனிய ஆபிரிக்க நாடுகள், உகாண்டா, தென் சூடான் போன்ற நாடுகளிலும் இந்த எபோலா வைரஸ் பரவி வருவதாக உலக சுகாதார நிலை தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் இப்போது ரெட்ரோஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற இது குறித்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். உலக சுகாதார நிறுவன அவசர நிலை பிரகடனம் இந்த நாடுகளில் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். 76 ஆண்டு முதல் எபோலா வைரஸ் பரவல் ஹாங்கோவில் கண்டறியப்பட்டு வந்திருமை குறிப்பிடத்தக்கது. 17 முறையாக மீண்டும் இந்த தொற்று இந்த நாட்டில் பரவி வருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். 2018 ஆண்டு கிட்டத்தட்ட 1000 பேர் இந்த தொற்றின் காரணமாக இறந்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இப்போது இந்த மரண பயம் என்பது இப்போதைய சூழலில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனால்தான் இந்த அவசர காலம் உடனடியாக அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கென வைனனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
0: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

10:29 ஐபிஎல் இன்றைய நாளில் குறிப்பாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் டெல்லி கேபிட்டல் அணிகள் மோதிக்கொண்டிருக்கின்றன. 62வது போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பிளே ஆஃபுக்கான ஒரு பரபரப்பான சூழல் இனி வருகின்ற ஒவ்வொரு கட்டங்களும் என்று சொல்லி சொல்லலாம். இதில் நாணய சுழற்சியில் டெல்லி கேபிட்டல் வெற்றி பெற்றிருக்கின்றது. களத்திற்பை தெரிவு செய்திருக்கின்றது. ராஜஸ்தான் ராயல் துடுப்பிடித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. ராஜஸ்தான் ராயல் இதுவரையில் 74 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. ஒரு விக்கெட்டை இழந்து 5.5 ஓவர்கள் அளவில் சராசரி ஓட்ட வீதம் என்பது 12.68 காணப்படுகின்றது. ஆடுகளத்தில் ஆட்டமிழக்காமல் சூரியவம்சி 42 ஓட்டங்களை 16 பந்துகளில் பெற்றிருக்கின்றார். 3-6-5-4 ஓட்டங்கள் இடங்களாக இந்த 42 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் வெகு விரைவில் 50 ஓட்டங்களை பெறுகின்ற பொழுது இன்னும் ஒரு சாதனை பதிவாகலாம் என்று எதிர்பார்க்கலாம். அதே நேரம் 10 பந்துகளில் 19 ஓட்டங்களோடு ஜுரேல் ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஜெய்ஸ்வால் 12 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 75 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது ராஜஸ்தான் ராயல். இதேவேளை இந்த அட்டவணையை பார்க்கின்ற பொழுது தொடர்ந்தும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 18 புள்ளிகளோடு முதலாம் இடத்தில் இருக்கின்றது. 13 போட்டிகளில் 9 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. குஜராத் டைட்டன்ஸ் 13-8 வெற்றி பெற்றிருக்கின்றது 16 புள்ளிகளோடு இரண்டாம் இடத்திலும். சன்ரைசர்ஸ் 12-7 வெற்றி பெற்று 14 புள்ளிகளோடு மூன்றாம் இடத்திலும். பஞ்சாப் 13-6 வெற்றி பெற்று 13 புள்ளிகளோடு நான்காம் இடத்திலும். ராஜஸ்தான் 5ஆம் இடத்தில் இருக்கின்றது 11-6 வெற்றி பெற்று 12 புள்ளிகளோடும். சென்னை 12-6 வெற்றி பெற்று 12 புள்ளிகளோடு 6ஆம் இடத்தில் காணப்படுகின்றது. முதல் 4 இடங்களை பிடிக்கின்ற அணிகள் அடுத்த பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுகின்றன. 7ல் கொல்கத்தா, 8ல் டெல்லி கேபிட்டல், மும்பை, லக்னோ 9-10 இடங்களில் இருக்கின்றன. மும்பை லக்னோ அணிகள் ஏற்கனவே இந்த சுற்றிலிருந்து வெளியேறி இருப்பதும் காணக்கூடியதாக இருக்கின்றது. 24 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. 29 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெப்பநிலையில் இப்போது மெல்ல மெல்ல இந்த அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எதிரிகளின் ஆயுதங்களை இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி வழியை கொண்டு செல்ல அனுமதி இல்லை அப்படி என்று சொல்லி ஈரான் சற்று முன்னர் தெரிவித்திருக்கின்றது. 28ஆம் தேதி தாக்குதல் ஆரம்பமாகியது. ஆங்காங்கே இந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டது. பின்னர் போர் நிறுத்தம் உடன்படிக்கை மாறி மாறி இடம்பெற்றுக் கொண்டது. ஈரானின் முதல் துணை ஜனாதிபதியான முகமது சேரா அரீஃப் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகின்ற பொழுது, எங்களுடைய இறையாண்மைக்கான உரிமையை நாங்கள் கைவிட்டு விட்டோம் அப்படி என்று சொல்லியும், இதற்கு முன்பு ராணுவ தளவாடங்கள் இந்த வழியை செல்ல நாங்கள் அனுமதித்தோம், அவை எங்களுக்கு எதிராக பயன்படுத்தும் நோக்கம் கொண்டவை, ஆனால் மீண்டும் அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படி என்று சொல்லியும், ஈரான் இந்த ஹர்மூஸ் பகுதி வழியை செல்லும் கப்பல்களுக்கு வரி விதிப்பது தொடர்பாக பரிசீலனை செய்து வருகின்றது அப்படி என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 10:32, இது காலை காற்றில் என்னுடைய வீக்கெண்ட் விடுஞ்சாச்சோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: சென்டஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டஸ்ட் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidyal, Macamenicum, Middlefieldicum, Idayal. Ilavasa Aalosnegalukku 416-299-1020.
4: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656-416-908-5656.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
5: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
5: 416-461-6401.
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத்தறிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-10.
6: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே?
7: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், 102.7.

10:44 29°C 29°C காற்றலையில் வீக்கெண்ட் முடிஞ்சாச்சோடு இணைந்திருக்கின்றோம். இந்த விக்டோரியா தினத்துக்கான வான வேடிக்கைகள் வந்து பல்வேறுபட்ட இடங்கள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதில் நாளைய நாளில் குறிப்பாக பாடசாலைகள் இருக்காது. அதே போன்று டிரான்சிட்டை பொறுத்தவரையில் இவை இந்த ஹாலிடே ஸ்கெட்யூலில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வங்கிகள் இடம்பெறாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் மால்களை பொறுத்தவரையில் சில மால்கள் நாளை திறந்திருக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. அதில் ஸ்காவன், யோக்டீல் மற்றும் ஈரன், ஸ்காப்ரோ ஆகியவை திறந்திருக்கும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. விக்டோரியா டேயினுடைய வானவேடிக்கைகள் நீங்கள் வொண்டர்லாண்டாக இருக்கலாம், ஆஷ்பிரஷாக இருக்கலாம் ஆகிய இடங்களில் பார்த்து மகிழலாம் என்பதையும் சிட்டி ஆஃப் ட்ரோண்டோ ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த ஃபீவா உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளினுடைய நிகழ்வுகளை வந்து இப்போது சினிப்ளெக்ஸில் வந்து நீங்கள் பார்த்து மகிழலாம் அப்படின்னு சொல்லி சினிப்ளெக்ஸ் தெரிவித்திருக்கின்றது. டிஎஸ்என்னோடு இணைந்து சினிப்ளெக்ஸ் இவற்றை நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இதில் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் குறிப்பாக 9:99 நீங்கள் ஆன்லைன் ஊடாக இதற்கான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் சினிப்ளெக்ஸினுடைய குறிப்பிட்ட தியேட்டர்கள் மட்டுமே இதில் பகல் நேரத்தில் இந்த போட்டிகளை கண்டு காலிப்பதற்கான நேரடி ஒளிபரப்பினை செய்யும் அப்படின்னு சொல்லியும் சினிப்ளெக்ஸ் குறிப்பிட்டிருக்கின்றது. குழந்தைகளுக்கான இந்த உடன் பிளேபென் கேட் வந்து மீள கூறப்படுகின்றது, ரீகூல் பண்ணப்படுவதாக ஹெல்த் கனடா குறிப்பிட்டிருக்கின்றது. இதில் பொட்டென்ஷியல் சோக்கிங் அண்ட் இன்ஜுரி ஹசார்ட் இருப்பதன் காரணமாக அதனுடைய ஸ்க்ரூஸ் வந்து கலருகின்றது என்பதன் காரணமாகத்தான் இவை மீள கூறப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். பேபி பிளேபென் கேட் அப்படின்னு சொல்லி இதை அழைக்கிறார்கள். உடன் பேபி பிளேபென் கேட் ஹார்பா என்கின்ற நிறுவனத்தினுடைய தயாரிப்புகளாக இருக்கின்றன. மே மாதம் 10ஆம் தேதி இந்த நிறுவனம் வந்து தொடர்பான சில பதிவுகளை பெற்றிருப்பதாக சம்பவங்கள் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்ற பதிவுகளை பெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் இதனால் யாரும் காயமடையவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 473 யூனிட்ஸ் வந்து அக்டோபர் 2024 மே மாதம் 2025 வரை விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது கனடாவில் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ரீகோல் அட் ஹபா பேபி என்கின்ற மின்னஞ்சலூடாக இந்த விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் அல்லது குறிப்பாக கனடாவினுடைய ஹெல்த் கனடா இணையதளத்துக்கு செல்வதனூடாகவும் இந்த ரீகோல் பற்றிய விடயங்களை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கனடா ஹெல்த் கனடா குறிப்பிட்டிருக்கின்றது. சூரியவம்சி ஆட்டம் இழந்திருக்கின்றார். 46 ஓட்டங்களோடு 21 பந்துகளில் அவர் ஆட்டம் இழந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இப்போது 2 விக்கெட்டுகளை இழந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் 97 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. ரியான் பிராக் 6 ஓட்டங்களோடும் டெரோப் ஜுரேல் 29 ஓட்டங்களோடும் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். மாதவ் டிவாரி 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கின்றார். அந்த விடயத்தோடு இன்றைய காலை பொழுதனுடைய வீக்கெண்ட் முடிஞ்சாச்சிலிருந்து நானும் விடைபெற்றுக் கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தோத்து வழங்க கோகுலன் விடைபெற்று செல்லும். நான் அனுமன்புடன் செல்வேந்திரன் சஞ்சீவன். இனிமையான காலை வணக்கம் நேர்களே.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
2: என்ன யோசினை?
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
2: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். May 16-17 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
7: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirpor mattum business aarambipporukana business loan and business line of credit.
9: 10% down udan commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures, 416-457-0651.
9: 416-457-0651. Some conditions may apply.
11: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569.
12: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே?
0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா?
2: திரைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடுவோம்.
3: அரங்கங்கள் அதிர, கரகோஷங்கள் ஒலித்திட, திரையில் ரசித்த திறமைக்கு ஒரு மேடை. ரெட் கார்பெட்.
4: திரைப்பிரபலங்கள் கரை தொட்ட கதை,
5: நீங்கள் திரையில் ரசித்து நகைத்த நகைச்சுவை காட்சிகள்,
6: அதிரடி காட்சிகள்,
5: கண் கலங்க வைத்த திரைக்காட்சிகள்,
6: மனுத்தியால கேள்வி,
5: பிரபலங்களின் நேர்காணல்கள்.
7: Kill them with your success, bury them with your smile.
8: நன்றி சஞ்சீபன். நீர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். எஃப்எம் 102.7 ஊடாக வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது முதல் ஒரு மணி வரை நீங்களும் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் டி எஸ் கோகுலின் இனிமையான வணக்கம் நேர்களை. தொடர்ந்து 2 மணித்தியாலம் உங்களோடு ரெட் கார்பெட் நிகழ்ச்சி இணைந்திருக்க போகின்றது. டொரண்டோ பெரும்பாகத்தில் வெப்பநிலை என்று பார்க்கின்ற பொழுது 24 டிகிரி செல்சியஸ், 29 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாள் பொறுத்தவரை நல்ல வெப்பநிலையோடு கூடிய ஒரு பொழுதாக இன்றைய நாளின் பொழுது காணப்படுகின்றது. இன்றைய பகல் பொழுது 25 டிகிரி செல்சியஸ், 28 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட இருக்கின்றது. மாலை பொழுது 21 டிகிரி செல்சியஸ், 22 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படும். இன்றைய நாளை நிறைவு பொழுது 13 டிகிரி செல்சியஸ், 12 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட இருக்கின்றது. மெய் குறிப்பிடத்தக்கது, நாளைய நாள் அதுகூடிய வெப்பநிலையாக 30 டிகிரி செல்சியஸ் உணரப்பட இருக்கின்ற மெய் குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளை பொறுத்தவரை பகல் பொழுது மற்றும் மாலை பொழுதில் லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகளும் தென்படுகின்றது. நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்திருக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் எங்களோடு ஃபேஸ்புக்கினூடாக இணைந்திருப்பதற்கு ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு அழைக்கலாம். 416-824-1212 அதே நேரத்தில் ஈஸ்ட் எஃப்எம்னுடைய மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. நாளை நாளை பொறுத்தவரை மே மாதம் 18ஆம் தேதி எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றங்களும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 2 மணித்தியாலம் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்க போகின்றது. இன்றைய நாளின் ரெட் கார்பெட் வலிமை போன்று இன்றைய நாளும் ஒரு பிரபலத்தோடு இணைந்திருக்கின்றோம். அவர் யார் என்றத வலிமை போன்று நாங்களும் கேட்டு பார்க்கலாம். இவர் தான் இன்றைய நாளில் நாங்கள் அழைத்து வந்திருக்கின்ற அந்த பிரபலம். யார் என்று பார்க்கறதுக்கு முன்னால் நாங்களும் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அண்மையில் பிறந்த நாளை கொண்டாடிய ஒருவரைத்தான் இன்றைய நாளின் நிகழ்ச்சி உங்களுக்காக அழைத்து வந்திருக்கின்றது. இனிமையான பாடல்கள் என்று பேசுகின்ற பொழுது இந்த பாடல்களுக்கு இசை வழங்குகின்றவர்களை கடந்து பேச முடியாது. அப்படியான ஒருவரைத்தான் இன்றைய நாளில் அழைத்து வந்திருக்கின்றோம். இனிமையான பாடல்கள் பலவற்றை அண்மை காலத்தில் தந்த ஒருவர், பல முக்கியமான பாடல்களுக்கு இசைமைத்த ஒருவர், அது திரைப்பட பாடல்களாக இருக்க இணைந்திருக்க முடியும்.

நேரம் 11:08 எஃப்எம் 102.7 ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோடு சந்தோஷ் நாராயணன் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றது. நீங்களும் எங்களோடு 1 மணி வரை இணைந்திருக்க முடியும். கடந்த மே மாதம் 15 தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடிய சந்தோஷ் இசையமைப்பாளர், அதே நேரத்தில் பாடகர் என்று திரைப்படத்துறையில் பல்வேறு விடயங்களை செய்திருக்கின்ற சந்தோஷ் நாராயணனை தான் இன்றைய நாளில் நிகழ்ச்சி உங்களோடு அழைத்து வந்திருக்கின்றது. மிக முக்கியமான பாடல்களுக்கு இசையமைப்பாளராக பயணித்திருக்கின்றார். அதே நேரத்தில் பாடல்களையும் தந்தவருவராக இருக்கின்றார். தமிழில் கூடுதலான திரைப்படங்களை தந்து கொண்டாலும் தெலுங்கு மலையாள திரைப்படங்களுக்கும் சில திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு இசை ஜாம்பவான் ஏஆர் ரகுமான் அவர்களிடத்தில் உதவி இசையமைப்பாளராக பணியாற்றியமையும் குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் அதிலிருந்து பல்வேறு இண்டிபெண்டன்ட் பாடல்களை தந்த இவர் ரெக்கார்டிங் இன்ஜினியராக திரைப்பயணத்தை தொடங்கியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முற்றுமுழுதாக ஒரு ரெக்கார்டிங் இது சார்ந்து இன்ஜினியரிங் சார்ந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்துக் கொண்டவர். தயாரிப்பாளர் சி வி குமார் அவர்களுடைய உதவியோடு ப ரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்தில் உருவான அட்டகத்தி திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கலாம் எங்களோடு 1 மணி வரை ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு.

0: நீங்கள் கத்துவிடுங்கள்.
1: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
9: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே 416-291-3232.
10: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
11: விவாஹா டொராண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொராண்டோ. எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொராண்டோ. மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொராண்டோ. அழகோ அழகு. 6477873784.
12: இந்த கூடையில் இனிய இசையோடு வரவேற்க நீங்கள் தயாரா? ஸ்பார்க் லைன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், முன்னணி இடம் பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், மகிஷா, அஜீஷ், பிரியாந்தி மற்றும் சபேஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் இணையும் நேரடி இசை அனுபவம். ஜூன் 6

0: மியூசிஷியன்ஸ் அண்ட் பீப்புள். அவர் வந்து எனக்கு அவர் கூட போய் நான் 2004 அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணேன். அவர் என்னோடய சாங்ஸ் கேட்டுட்டு அப்போ வந்து என்கிட்ட கம்ப்யூட்டர்லாம் தரையில் தான் இருக்கும், மதர் போர்டு வந்து வெறுமையாக இருக்கும், கேபினெட்டே அவுட் ஆயிடுச்சு. ஸோ மதர் போர்டு தரையில் இருக்கும், அப்புறம் ஹார்ட் டிஸ்க் பக்கத்தில் இருக்கும், எஸ்எம்பிஎஸ் அது பக்கத்தில் இருக்கும், அப்புறம் மானிட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நானும் தரையில் உட்காந்துருப்பேன். இப்படி தான் நான் ஒர்க் பண்ணுவேன் ரூமில். ஸோ கீபோர்டெலாம் எதுவும் இருக்காது, புள்ளி வச்சு புள்ளி வச்சு தான் ஒர்க் பண்ணணும். பியானோ ரோலில் போய் புள்ளி வைக்கணும், இதுதான் என்னுடைய செட்டப்பாக இருந்தது. அப்போ எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு ஆந்திரா மெஸ்ன்னு ஒரு கடை இருக்குல்ல, அது இருந்தது. அந்த கடையில் மட்டும்தான் அன்லிமிட்டெட் மீல்ஸ் கிடைக்கும். ஸோ மத்தியானம் போய் கண்ணா பண்ணு தின்ட்டு வந்துடுவேன், அதுதான் என்னோடய ஃபுட்டு ஃபார் த டே. நெக்ஸ்ட் டே திருப்பி ஆந்திரா மெஸ்ஸில் தான் சாப்பிட முடியும். ஸோ அந்த ஆந்திரா மெஸ்காரர் என்னை பார்த்துட்டு ஒரு நாள் கேட்டார், என்னப்பா ரொம்ப கஷ்டப்படுறியா தம்பி, நிறையா சாப்பிட்றியா அப்படின்னா. ஆமாண்ணா இது மட்டும் தான் சாப்பிடணும்னா அவர் என்னை பாவப்பட்டு சேர் மட்டும் ஒன்று கொடுத்தாரு. அந்த ஆந்திரா மெஸ்லேயே ஒரு சேர் எடுத்து எனக்கு கொடுத்துட்டார். அதை எடுத்துகிட்டு போய் நான் வீட்டில் வச்சேன். ஸோ யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க சேரில் இருப்பாங்க, நான் வந்து தரையில் உட்காந்து போட்டு காட்டுவேன். ஸோ இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைமில் வந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணவர் வந்து பிரவீன் மணி. ஸோ அவர் என்னை கூப்பிட்டு, மச்சான் செம்மையாக இருக்கும் பாட்டு, நீ என் கூட ஒர்க் பண்ணுறியா, நான் ஃபுல்லாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி அடுத்த நாள் வந்து நான் ரெண்டு மூட்டை துணி கொண்டு வந்து அவர் வீட்டில் துவைச்சி போட்டேன் அந்த வாஷிங் மிஷினில். அன்னைக்கு வந்து கடவுள்ரா நீ எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆமாம்மா, ஐயோ உங்களுக்கு தெரியுமே நம்ம அதாவது துணி துவைக்கிறது வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் அந்த டைமில். நம்ம பேச்சுலர்ஸாக இருக்கும்போது ரெண்டு மூட்டை அந்த பெரிய பேக்ரவுண்ட்லாம் அந்த ஊருக்கெலாம் போ அந்த ட்ரெக்கிங் போகிற பேக் ஃபுல்லாக கொண்டு வந்து அவர் சொன்னார், என்ன வேணால் நீ பண்ணி இந்த வீடு உனக்கு உனக்கு துணியெலாம் நிறையா இருக்கலாம் வந்து துவைச்சி போட்டுக்கோ அப்படின்னு அவர்லாம் சொன்னார். ஸோ அப்படி என்னை ஐடென்டிஃபை அந்த ஸ்டேஜில் வந்து அந்த அந்த ஆந்திர மெஸ்காரரும் எனக்கு பிரவீன் மணியும் அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா டைரக்டர் தரணியும் ஹி வாஸ் த ஒன் ஹூ மேட் த கால். அவர் தான் பாட்டு கேட்டு, நான் டைரக்டர் தரணி பேசுகிறேன்டா, நீ நல்லா பண்ணுற உடனே நீ வந்து என்ன பாரு, பிரவீன் மணி தெரியுமா அவர் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன அவர் தான் கூப்பிட்டார். ஹி வாஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் பர்சன்ஸ் அண்ட் ஹீ இஸ் ஸ்டில் மை கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அந்த மூணு பேர் நான் ஐ வில் நெவர் ஃபர்கெட் இன் மை லைஃப். ஸோ பிரவீன் மணி தான் வந்து எனக்கு வந்து கூப்பிட்டு நீ என்ன பண்ணுறனா நிறைய போட்டு காமிச்சேன், 100 பாட்டு நீ ஆரம்பிச்சிருக்க, ஒரு பாட்டு கூட நீ முடிக்கவே இல்லை, நான் உனக்கு பாட்டுலாம் என்னன்னு காட்டுறேன்னு சொல்லி ஹி ஸ்டார்டட் ஷோயிங் சிக் கொரியா, அப்புறம் அந்த ஃபோர் பிளே அப்படின்னு ஒரு பேண்டு, அப்புறம் மார்க்கஸ் மில்லர்னு ஒரு பேசி, இந்த மாதிரி நிறைய என்ன இப்படி இருக்கு வா வான்ட்டு எனக்கு ஒரு ஒரு வருஷம் எனக்கு வந்து மியூசிக் போட்டு காமிச்சிட்டே இருப்பார். மென்டர் பண்ணார் பயங்கரமாக, பார் பேஸில் என்ன இப்படி இருக்கணும், பேஸ் எப்படி வாசிக்கிறாங்க பார், ஜாமர குவாய் கேள்வி இது கேள்வி அது கேள்வின்னா அவர் தான் என்ன லிட்ரலி க்ரூம் பண்ணார். அதுலேருந்து ஐ ஜஸ்ட் அதுலேருந்து அதான் இப்போ ஒரு ஒன்று பிடிச்சிருக்குன்னா 9 பிடிக்கும்ல அப்படியே வளர்ந்து வந்தது தான்.
1: ரைட்,
0: இட்ஸ் ஆல்வேஸ் இன் மை இன் மீ.

எஃப்எம் 102 தசமகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். அட்டகத்தி திரைப்பட பாடலில் ஒளித்திருந்தது. இந்த திரைப்படத்தின் ஊடாக 2012 ஆண்டளவில் இசையமைப்பாளராக தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி இருக்கின்றார் சந்தோஷ் நாராயணன் அவர்கள். இதன் பின்னர் தொடர்ச்சியாக பீட்சா சூது கவ்வும், பீட்சா டூ, வில்லா, ஹுக்கு, ஜிகர் தண்டா, மெட்ராஸ் போன்ற பல்வேறு திரைப்படங்களுக்கு இசைமைத்து பிரபலமானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பில்லா ரங்கா என்ற ஒரு தெலுங்கு திரைப்படத்துக்கும் இவர் இசையமைத்திருக்கின்றார். அதே நேரத்தில் சூதுக்கவம் திரைப்படத்துக்காக பல விருதுகளை ஆரம்ப காலங்களில் பெற்றுக்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் வந்த பல்வேறு திரைப்படங்களுக்கு இவர் விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கத்தில் பிறந்த இவர் தனது பாடசாலை கல்வியை வந்து RSK உயர்நிலை பாடசாலையில் பயின்றிருக்கின்றார். அதன் பின்னர் கணினி பொறியியலில் இளங்கலை பட்டம் JJ கல்லூரியில் பெற்றிருக்கின்றார். தனது கல்வியாண்டினை முடித்த பின்னர் ஆரம்பத்தில் சொன்னது போன்ற எப்பொழுது இசையமைப்பாளராக செயற்படுகின்ற இவர் இசை பொறியியலாளராக ஆரம்ப காலங்களில் பயணித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதன் பொழுது இண்டிபெண்டன்ட் நிகழ்ச்சிகள் பலவற்றை செய்திருக்கின்றார். மேடை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அதை நிறுத்தல் இண்டிபெண்டன்ட் ஆல்பங்களாக இருக்கட்டும், இதன் ஊடாக பல்வேறு இசையமைப்புகளை செய்திருக்கின்றார். இதன் ஊடாக இவர் தமிழுக்கு வருவதற்கு முன்பே தெலுங்கு குறும்படத்திலும் கூட இசையமைத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் பல்வேறு AR ரஹ்மான் உட்பட பலருக்கு உதவி இசையமைப்பாளராகவும் பயணித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த அட்டகத்தி திரைப்படத்துக்கு முதன் முதலில் இசையமைத்திருக்கின்றார். அதன் பின்னர் நிறைய திரைப்படங்கள் பேசப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. சூதுக்கவும் திரைப்படம் கூட இவருடைய ஒரு டேர்னிங் பாயிண்ட், அப்படி இல்லாட்டி கம்பேக் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த திரைப்படத்தின் பின்னணி இசையும் ஒரு ஜாலியான லோக்கல் பாடல்கள் கூட இவருடைய அந்த சூதுக்கவும் திரைப்படத்தை வெற்றியடைய வைத்த ஒரு இசையமைப்பாளராக வெற்றியடைய வைத்த ஒரு திரைப்படம் என்று கூட சொல்லக்கூடியதாக இருக்கும். ஒரு மணி வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். சந்தோஷ் நாராயணன் ஸ்பெஷலாக ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. May 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு நாளை ஈஸ்ட் எஃப்எம்மில் வலிமையான நிகழ்ச்சிகள் மாற்றியமைக்கப்படும். நாளை முழுவதும் நினைவேந்தல் ஒளிபரப்பு எடுத்து வரப்படும்.

0: சில்லென்ற காற்று, இதமான இசை, இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம் இல் மனதை வருடும் பாடல்களோடு.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417.
2: May 21, 22, 23 ஸ்பிரிங் மெகா சேல் 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002.
3: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறுதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
5: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக் இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-6388.
7: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

சரவணபவன் வழங்கும் ஹாப்பி விக்டோரியா டே ஸ்பெஷல் தாலி மே 16 சனிக்கிழமை முதல் மே 18 திங்கட்கிழமை வரை ஸ்காப்ரூ, மிசிசாகா, பிராம்டன் என எல்லா இடங்களிலும் கிடைக்கும். ராயல் ட்ரீட் ஃபார் த லாங் வீக்கெண்ட். நேரம் 11:43 எஃப்எம் 102.7 ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோடு ரெட் கார்பெட் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றது. நீங்களும் எங்களோடு 1 வரை இணைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். சந்தோஷ் நாராயணன் ஸ்பெஷலாக நிகழ்ச்சியை உங்களோடு இணைந்திருக்கின்றது. இசையமைப்பாளர் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கும் நிறைய வெவ்வேறு பாணிகள் இருக்கு. மற்ற இசையமைப்பாளர்களிடத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசை எப்பொழுதுமே சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. பல்வேறு இடங்களில் பலரும் சொல்கின்ற விஷயமாக இருக்கும். குறிப்பாக இவர் கூட நிறைய இடத்துல சொல்லியிருக்கின்றார். இவர் இசைமைக்கும் படங்கள் அனைத்திலும் தீம் மியூசிக் மற்றும் பின்னணி இசை என்றது எப்பொழுதுமே முக்கியம் பெறுகின்ற ஒன்றாக இருக்கும். சூது கவும் திரைப்படமாக இருக்கட்டும், ஜிகர் தண்டாவாக இருக்கட்டும், அதே நேரத்தில் கபாலி திரைப்படமாக இருக்கட்டும், இந்த பின்னணி இசை என்றது நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்கும். அந்த திரைப்படத்துக்கான இசை கூட நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்கின்றது. சந்தோஷ் நாராயணன் படத்தில் வந்து கதைக்கு தகுந்தாற்போல் இசையை அமைப்பவர் என்று சொல்லலாம். அதனால்தான் அவர் கூடுதலாக தமிழ் மொழியில் மட்டும் நிறைய பாடல்களை எப்பொழுதுமே இசையமைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் சொல்கின்ற காரணம், பல மொழிகள் தனக்கு தெரியாது, இந்த மொழி தெரியாத இடத்துல இசையமைக்கின்ற பொழுது அந்த நல்ல இசையை வழங்க முடியாது. அந்த படத்துக்கான பின்னணி இசை என்று வருகின்ற பொழுது கூட மொழி தெரிகின்ற திரைப்படங்களுக்கு இசைமைக்கின்ற பொழுது இலகுவாக இசைமைக்கலாம் என்று நிறைய இடத்துல சொல்லியிருக்கின்றார். இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் கூடுதலாக தமிழ் மொழியில் வருகின்ற திரைப்படங்களுக்கு கூடுதலாக இசை வழங்குகின்ற ஒருவராக இருக்கின்றார். இந்த மொழி தெரிகின்ற பொழுது கதையை ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். இப்படி கதையை ஆழமாக புரிகின்ற பொழுது அந்த கதைக்கு ஏற்றாற்போல் தான் இசைமைக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்கின்றார். இது அவருடைய வெற்றியின் ரகசியமாக கூட நிறைய இடத்துல பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த படத்தின் கதையை ஆழமாக உள்வாங்கி அதற்கு தகுந்தாற்போல் நிறைய பாடல்களை கொடுத்திருக்கின்றார். அதற்கு உதாரணமாக பார்க்கின்ற பொழுது நிறைய திரைப்படங்கள் இருக்கு. இவருடைய இசையமைப்பில் வந்த நிறைய திரைப்படங்கள் தொடர்ச்சியாக பேசப்படுகின்ற பொழுது பரியேறும் பெருமாள் திரைப்படம் கூட நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்கும். ஒரு மிகவும் உணர்வு பூர்வமான ஒரு திரைப்படம் என்று சொல்லலாம். இந்த பரியேறும் பெருமாள் திரைப்படத்தில் வந்த கருப்பி என்ற பாடல் கூட பலரும் பேசிக்கொண்ட ஒரு பாடலாக இருக்கும். வித்தியாசமான பாடல், வித்தியாசமான இசைக்காக அந்த பாடல் பிரபல்யம் அடைந்திருந்தது. இந்த பரியேறும் பெருமாள் திரைப்படத்தில் இடம் பிடித்துக் கொண்ட கருப்பி பாடல் ஒரு நாய் மற்றும் மனிதனுக்கு இடையே உள்ள அன்பை உருக்கமாக கூறுகின்ற பாடலாக இருக்கும். இப்படி ஒரு நாய்க்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கின்ற அன்பை சொல்கின்ற பொழுது அதற்கான இசை என்றது, அந்த பாடலுக்கான இசை என்றது கூடுதலாக முக்கியம் பெறுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அந்த பரியேறும் பெருமாள் பாடலை கூட தான் தொடர்ச்சியாக பல்வேறு இசையை உருவாக்கி அதன் பின்னர் மீண்டும் மீண்டும் இசைமித்து தந்த பாடல் என்று சந்தோஷ் நாராயணன் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த பாடல் உணர்வு பூர்வமாக வர வேண்டும் என்று சொல்லி ஏராளமாக இதற்காக பல்வேறு இசை நுணுக்கங்கள் கையாளப்பட்டிருக்கின்றது என்றதும் கூட அவர் சொன்ன ஒரு விஷயமா இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த கருப்பி பாடலில் சந்தோஷ் நாராயணன் ராப் போஷனை கூட பாடியிருக்கின்றார் என்றதும் குறிப்பிடத்தக்கது. அந்த பாடலும் கூட சந்தோஷ் நாராயணன் என்று பேச பொழுது கூடுதலாக பேசப்பட்ட பாடல். அது மட்டுமல்லாது பலரும் கொண்டாடுகின்ற பாடலாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இவர் தனுஷோடு இணைந்து தனுஷனுடைய பல்வேறு திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். குறிப்பாக கொடி திரைப்படம் கூட கூடுதலாக பேசப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அதன் பின்னர் வெளிவந்த கர்ணன் திரைப்படம் கூட கூடுதலாக பேசப்பட்டு தனுஷோடு இசைமித்த பாடல்கள் என்று வருகின்ற பொழுது இந்த இரண்டு திரைப்படங்கள் கூடுதலாக சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசையில் வெளிவந்த திரைப்படங்களில் அதிகமாக பேசப்படுகின்ற திரைப்படங்களாக இருக்கு. நீங்களும் 1 வரை எங்களோடு ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். ஒலிக்கின்றது கொடி திரைப்பட பாடல். மூ

0: கொடி பறக்குதா?
1: நேரம் 11:50 102.7 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். வேட்பியிடம் அருள்மிகு ஸ்ரீ நவதுர்க்கை அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் May 18 திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அத்தருணம் அடியார்கள் அனைவரும் ஆலயத்துக்கு வருகை தந்து எம்பெருமாட்டியின் அருள் பெற்றுச் செல்லும் வண்ணம் அழைக்கின்றனர் ஆலய அறங்காவலர் சபையினர். விட்பி துர்கம் அருள்மிகு ஸ்ரீ நவதுர்க்கை அம்மன் ஆலயம், 9616 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2B, விட்பி, 4162 276-9101.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு

0: திசையெங்கும் கேட்கும் இசை
1: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். May 16-17 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421, 416-626-8421.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services. 289-242-5450.
4: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் May 16 தேதி காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி May 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, May 27 புதன் வேட்டை திருவிழா, May 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, May 29 வெள்ளி காலை 11 மணிக்கு தேர் திருவிழா, May 30 சனி காலை 11 மணிக்கு தீர்த்த திருவிழா, May 31 ஞாயிறு பூங்காவனம், June 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், 10-865 Bayview Avenue, 905-883-9109.
5: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், Millennial Mortgage Experts Inc. 647-891-0742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 647-891-0742.
1: Bright Vision Financial Corporation, Personal Tax, Corporate Tax, Open Numbered Corporation மற்றும் Named Corporation என சகலவிதமான அக்கவுண்டிங் தேவைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டியவர் சிவா வர்ணகுமாரன். இப்போது உங்கள் வசதிக்காக வாக் இன் டாக்ஸ் கிளினிக் சேவை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரையும், சனி ஞாயிறு தினங்களில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரையும் வழங்கப்படுகின்றது. Bright Vision Corporation, 2761 Markham Road, Sun City Plaza, Unit D33, சிவா வர்ணகுமாரன், 416-844-7390.

நேரம் 12:02 எஃப்எம் 102.7 நூடாக வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். எங்களோடு நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கங்களோடாக இணைந்திருக்கலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தொடர்புகளுக்கு 416-824-1212, அதே நேரத்தில் ஈஸ்ட் எஃப்எம்இன் மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. நீங்களும் தொடர்ந்து ஒரு மணி வரை ரெட் கார்பட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். டொரண்டோ பெரும்பாகத்தில் வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ், 28 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய மாலை பொழுது 21 டிகிரி செல்சியஸ், 22 டிகிரி செல்சியஸாக உணரப்படும். இரவு பொழுது 13 டிகிரி செல்சியஸ், 12 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட இருக்கின்றது. லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளின் மாலை பொழுது இரவு பொழுதில் தென்படுகின்றன. அதே நேரத்தில் நாளை நாளை பொறுத்தவரை அதிகூடிய வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் வரையில் உணரப்பட இருக்கின்றது. சூரிய வெளிச்சம் முகில் கூட்டத்தோடு நிறைந்த ஒரு பொழுதாக நாளைய நாள் காணப்படும். நாளைய நாள் மே மாதம் 18 தேதி டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றங்களும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் ஒரு மணி வரை நீங்களும் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். சந்தோஷ் நாராயணன் ஸ்பெஷல் ரெட் கார்பெட்டாக நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: காலம் தரும் நாயகனே.
2: டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கரங்கல் திருக்கோயில் மகா கும்ப அபிஷேகம் May 25 திங்கட்கிழமை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. May 17 ஞாயிறு சமய தீட்சையினை தொடர்ந்து May 18 திங்கள் கிரியைகள் ஆரம்பிக்கின்றன. May 20 புதன் மாலை 6:30 மணி முதல் நடைபெறும் திருவிளக்கு தீப பூஜையிலும் May 21 வியாழன் காலை 11 மணி முதல் நடைபெறும் பால்குட அபிஷேகத்திலும் கலந்து கொள்ளும் அடியவர்கள் ஆலயத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு வேண்டப்படுகின்றார்கள். May 22, 23, 24 வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் எண்ணெய் காப்பு நடைபெற்று May 25 திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரையுள்ள சுப முகூர்த்தத்தில் மகா கும்ப அபிஷேகம் நடைபெறும். வரசித்தி விநாயகர் ஆலய தொடர்புகளுக்கு 4162918500.
3: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
4: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
6: சென்டஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டர் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Committee. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
7: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
8: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.

0: East FM தமிழின் ரெட் கார்பெட்டின் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட்
1: திருவிழா நடத்துங்க, நடத்தாம போங்க,
2: நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க.
1: ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்,
2: போட்டே ஆகணும்.
3: எஃப்எம் 102.7 நூடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. சந்தோஷ் நாராயணன் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியாக உங்களோடு நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றது. பல்வேறு பாடல்கள், நிறைய விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். நிறைய விடயங்கள் உங்களுக்காக தந்திருக்கின்றோம். இது பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டுக்கான நேரம். பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் என்று சொல்கின்ற பொழுது சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய பல பாடல்கள் நிறைய திரைப்படங்களுக்கு சேமித்திருக்கின்றனர். நிறைய திரைப்படங்கள், நல்ல பாடல்கள், நல்ல ஆல்பத்தை நிறைய பாடல்களில் தந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் என்று வருகின்ற பொழுது கூடுதலாக தொடர்ச்சியாக பேசப்படுகின்ற பாடல் என்று பெறுகின்ற பொழுது கர்ணன் திரைப்படம் எப்பொழுதுமே பேசப்படுகின்ற ஒரு திரைப்படமாக இருக்கின்றது. புதிதாக வந்த கர்ணன் திரைப்படம், இந்த திரைப்படத்தில் திரைப்படத்தின் கதைக்காக நிறைய இடத்துல பேசப்படுகின்ற அதே நேரத்தில் இந்த திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு முக்கிய பெரிய பலமாக இருந்தது அந்த திரைப்படத்தில் இருந்த இசை என்று பலராலும் சொல்லப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இந்த திரைப்பட குழுவினரே சொல்லிக்கொண்ட ஒரு விஷயம், அந்த திரைப்படம் நிறைய இடத்துல போய் சேர்வதற்கு அந்த பாடல்கள் பெரிதாக உதவி இருந்தன. அந்த பாடல்களுக்கு சேமித்த சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய வித்தியாசமான இசை கூட இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு மிக முக்கிய பலமாக இருந்தது என்று பலரும் சொல்லியிருந்தார்கள். அந்த திரைப்படத்தின் கதை என்றது அப்படியான ஒரு கதை, அந்த திரைப்படத்தின் உணர்வு மிக்க கதை. அது மட்டுமல்லாது கோபமாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், மக்களினுடைய போராட்டமாக இருக்கட்டும், இதை அனைத்தையும் அந்த திரைப்படத்தின் இசை, அதே நேரத்தில் திரைப்படத்தில் வந்த பாடல்கள் ஊடாக சந்தோஷ் நாராயணன் அவர்கள் உயிரோட்டியிருந்தார் என்று சொல்லலாம். உயிர் கொடுத்திருக்கின்றார். அவ்வளவு தூரம் ஒரு உணர்வு பூர்வமான இசையை அந்த திரைப்படத்தின் ஊடாக தந்திருக்கின்றார் என்று சொல்லலாம். குறிப்பாக உற்றாத பூமியாக இருக்கட்டும், மஞ்சநதி என்ற பாடலாக இருக்கட்டும், அதே நேரத்தில் கண்டாவர சொல்லுங்க பாடலாக இருக்கட்டும், கூடுதலாக பேசப்பட்ட ஒரு

பாடல்களாக இருக்கின்றது. வெறும் பாடல்களாக மட்டுமல்லாது ஒரு கிராமத்தினுடைய குரலாக இந்த பாடல்கள் மாறியிருக்கின்றமே குறிப்பிடத்தக்கது. சந்தோஷ் நாராயணன் கையாண்ட விஷயமும் கூட நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்கு. ஒரு நாட்டுப்புற இசை, அதே நேரத்தில் பாரம்பரிய தாளங்கள், ஆழமான பின்னணி என்று சொல்லி இந்த பாடல்களுக்கு இவர் கூடுதலாக நிறைய புதுமைகளை செய்திருக்கின்றார் என்று சொல்லலாம். இந்த புதுமைகள் வந்து தொடர்ச்சியாக இந்த பாடல்கள் மக்கள் மனதில் இடம் பிடிப்பதற்கும் இன்று வரை பேசப்படுவதற்கும் காரணமாக அமைந்திருக்கின்றன. இந்த கண்டா அவரை சொல்லுங்க பாடல் கூட பல இடத்துல பேசப்பட்டிருக்கும். இந்த கர்ணன் திரைப்பட பாடல்கள் வந்து கூடுதலாக பேசப்பட்டிருந்தாலும் கண்டா அவரை சொல்லுங்க பாடல் வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்டாக இருக்கக்கூடிய நிறைய இடத்தை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பாடலை பொறுத்தவரை மிகவும் ஒரு உணர்வு பூர்வமான இசையோடு இந்த பாடலை சந்தோஷ் நாராயணன் தந்திருப்பார். அந்த பாடலில் மெதுவாக தொடங்கி உணர்ச்சி அதிகரிக்கும் இசை இந்த பாடலில் பெரிதாக பேசப்பட்டிருக்கும். அது மட்டுமல்லாது இந்த பாடல்களில் வர்ற வார்த்தைகளுக்கு தன்னுடைய இசையால் கூடுதலான சக்தியை சந்தோஷ் நாராயணன் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லலாம். இந்த பாடல் மட்டுமல்லாது இந்த படத்தில் வந்த அத்தனை பாடல்களும் கூடுதலாக மக்களால் பேசப்பட்ட பாடல்களாக இருக்கின்றன. அது மட்டுமல்லாது இந்த கர்ணன் திரைப்படத்தின் வெற்றிக்கு கூடுதலாக பங்களித்தது இந்த திரைப்பட பாடல்கள், அந்த படத்தில் இருந்த பாடல்கள். அந்த பாடல்களுக்கு இசை வழங்கியிருக்கின்றார் சந்தோஷ் நாராயணன். அதனை இன்றைய நாளின் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்டில் தருகின்றோம். கர்ணன் திரைப்பட பாடல் இது.

0: கனடாவின் கடந்த மாதத்துக்கான பணவீக்கம் 3.1% வரையில் அதிகரித்திருக்கக்கூடும் என பல்வேறு நிதி நிறுவனங்களின் பொருளாதார வல்லுநர்கள் எதிர்ப்பு கூறியுள்ளனர். பிரதானமாக எரிபொருள் விலை அடங்கலாக ஈரான் போர் கனடாவில் ஏற்படுத்தியுள்ள வெளியேற்றங்கள் இதற்கு காரணமாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் இன்றைய நாளும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. நாளை முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இடம்பெறவுள்ள நினைவேந்தல் நிகழ்வில் இனம், மதம், கட்சி, பிரதேச வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. இலங்கையின் இறுதியுத்தம் மஹிந்த ராஜபக்ச போன்றவர்களை தேசிய வீரர்களாக காட்டுவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாக சமவுரிமை இயக்கத்தின் அழைப்பாளர் இந்திரநாத் டி சில்வா தெரிவித்துள்ளார். யுத்தத்தில் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் குறித்து இன்றும் பேசப்படுவது இல்லை என அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சராவதை தடுக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டதாக எழுந்த சர்ச்சைகளை நடிகர் ரஜினிகாந்த் மறுத்துள்ளார். முதலமைச்சர் விஜய் மீது தமக்கு பொறாமை இல்லை எனவும் பெரிய கட்சிகளை தோற்கடித்து தனிப்பெரும் வெற்றியினை பெற்றதில் ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சியே என்றும் ரஜினிகாந்த் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.

0: weekend East FM 102.7 is cool.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோ டீம் முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663 கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 6470 Oh My Home.
3: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7.

நேரம் 12:43 102.7 இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். சந்தோஷ் நாராயணன் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. ஒரு மணி வரை நீங்களும் எங்களோடு ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு நாளை ஈஸ்ட் எஃப்எம்மில் வலிமையான நிகழ்ச்சிகள் மாற்றியமைக்கப்படும். நாளை முழுவதும் நினைவேந்தல் ஒளிபரப்பு எடுத்து வரப்படும்.

மடா. எஃப்எம் 102 தசமகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். நேரம் 12:51. சந்தோஷ் நாராயணன் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இதுவரை நேரம் இணைந்திருந்தீர்கள். இனிமையான பாடல்களோடு சந்தோஷ் நாராயணன் பற்றிய விடயங்களையும் இன்றைய நாளில் உங்களுக்காக ரெட் கார்பெட் நிகழ்ச்சியை தந்திருந்தது. இதுவரை நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்திரை நேர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற பாடலோடு நிகழ்ச்சி நின்ற விடுகின்ற நேரத்தையும் அன்பித்திருக்கின்றது. இதுவரை நேரம் எங்களோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் டி எஸ் கோகுலின் நன்றி வணக்கம். நேர்களை தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு சஞ்சயன் மற்றும் சுரேகா இணைந்திருப்பார்கள். தொடர்ந்து வீக்கெண்டி ஸ்டெஃபன் மூட் இணைந்திருங்கள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
3: 416-461-6401.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: அனைவருக்குமான
1: புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
1: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
4: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்கார்போரோ.
1: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
7: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவற விடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள். நவி கனகலிங்கம், 416-371-3998 Bespoke Real Estate.
8: Weekend liyu week feel pandringalo apdina kelunga Weekend East FM 102.7.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?
2: ஒரு கேள்வி, ஆறு பதில்கள்.
1: வந்து இப்ப நான் என்ன சொல்றது?
2: எட்டு கயிர்களோடு உங்களை சிகரத்தில் ஏற்றி அழகு பார்க்க ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் வருகிறது சிகரம் தொடு.
3: இதெல்லாம் எப்படி?
1: எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா.
2: சிகரம் தொடு.

0: நன்றி கோகுலன். இனிமையான வணக்கம் நுடைஞ்சிங்களே. வணக்கம் சுரேகா.
1: வணக்கம் சஞ்சயன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: அதே சுகத்தோடு நாங்களும் வந்திருக்கிறோம். 17ஆம் தேதி மே மாதம் 2026வது வருடம் நீண்ட வார விடுமுறை, விக்டோரியா டே, அப்படி இப்படியெல்லாம் மக்கள் ஒரு விடுமுறையை நோக்கி சென்று நல்ல காலநிலை வர நேற்றிலிருந்து நல்ல ஒரு சிறந்த காலநிலை கூடிய நாளாக இருக்குது. எனவே இப்படியெல்லாம் இருக்கத்தக்கதாக நாங்கள் வந்திருக்கின்றோம். சிகரத்தோடு நிகழ்ச்சிகளை உங்களை ஏற்றி சிகரத்தில் ஏற்றி அழகு பார்ப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். வழமை போல் 8 கயிர்கள் உங்களுக்காக நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம். அந்த கயிர்களில் ஒன்றை நீங்கள் தெரிவு செய்வீர்கள். நாங்கள் அந்த கேள்வியை சொல்வோம். எல்லாம் தெரிந்து அறிந்த கேள்விகள், இலகுவான கேள்விகள், இலகுவான பதில்களோடு கூடியதாக வரும். ஆனால் என்ன, அந்த 15 வினாடிகளுக்குள்ள அந்த பதிலை நீங்கள் சொல்லணும். அதுதான் அந்த பெரிய டாஸ்க்.
1: நம்ம நேர்கள் சொல்லிடுவாங்க,
0: அது தெரியும். நம்ம நேர்கள்
1: வேறு சும்மா தனியை விட்டாலே அசால்ட்டா தூள் கிளப்புவாங்க. இது நம்ம பாதிக்கு பாதி அவங்களுக்கு சிகரத்தில் ஏறுறதுக்கு உதவி வேற செய்ய போறோம்.
0: அதுதான் மேட்டர். அதாவது 6ல் 3 நாங்க, 3 நீங்க, 50 50 அப்படிலாம் செய்து நாங்க சிகரத்தில் ஏறுறவாண்டு கேட்டா இல்ல, உங்களை தான் ஏத்தி விடுறோம்.
1: நாங்க கீழே தான்
0: நிப்போம். எனவே அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-5544-0-0.
0: காலநிலை பார்க்கலாம். டொரண்டோ என்ன சொல்கின்றது இப்போ என்று சொல்லி சொன்னால், சந்தோஷமான ஒரு காலநிலை, 24 டிகிரி செல்சியஸ், 28 உணர்கின்றோம். அதே போலவே பிற்பகல் வேலை 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும், நள்ளிரவு வேலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என்று எதிர்கொள்ள தெரிவிக்கின்றது. நாளை நாள் விக்டோரியா டே. திங்கட்கிழமை 27 அதிகூடிய வெப்பநிலை, அதி குறைந்த வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ். சூரிய வெளிச்சம் நிறைந்தொரு பொழுதாகவும், ஆங்காங்கே முகில்கூட்டம் நிறைந்தொரு பொழுதாகவும் இருக்கப் போகின்றது நாளைய நாள் திங்கட்கிழமை.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த விதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை.
0: தெரிவித்து உங்களை சிகரத்தில் ஏற்றி அழகுவாக நாங்கள் ஆவலாக காத்திருக்கின்றோம். 2 மணி நேரம் கலகலப்பாக உங்களோடு இருக்கவும் காத்திருக்கின்றோம். எனவே அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-5544-0-0.

0: இசைக்கேற்ற மாதிரி பாடல் வரிகள், பாடல் வரிக்கு ஏற்ற மாதிரி அதை பாடுறதுக்கு சிங்கர் எல்லாமே அமைஞ்சதுன்னு சொல்லிச்சா நல்லா அமோகமா இருக்குது. அல்பம் ஹிட் இந்தியர் உங்களுக்கு தெரியும். அந்த பாடலோட நாங்களும் நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்கின்றோம்.
1: நீங்க அப்படி நினைச்சீங்க, நான் நினைச்சேன் இது வந்து எங்கட சிகரம் தோடு குடும்பத்துக்குரிய ஒரு பாடலா நாங்க ஆரம்பிச்சோம் அப்படின்ட்டு.
0: குடும்பம் மெம்பர்லார்
1: இணைந்து
0: சிகரம் தொட நிகழ்ச்சிகளே, சிகரத்தை தொட்டு சிகரம் தொட்ட பாடலை கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4004.

0: வைக்கணுமே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Muhammad Lebe 437-477-7960 437-477-7960.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599.
1: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். May 16-17 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
6: ஸ்காம்புரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: வினோத இல்லம் ஸ்காபரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 மணி நேர கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-8427.
8: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் FM 102.7 நம்ம ரேடியோ தான்.

0: மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு நாளை ஈஸ்ட் எஃப்எம்மில் வழமையான நிகழ்ச்சிகள் மாற்றியமைக்கப்படும். நாளை முழுவதும் நினைவேந்தல் ஒலிபரப்பு எடுத்து வரப்படும்.
1: 1 மணி 23 நிமிடம் சிகரம் தொடுவுடன் இணைந்திருக்கின்றோம்.

0: ஒரு மணி 22 நிமிடம் எஸ்டிஎஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: நீங்களும் சிகரத்தை தொடலாம். சிகரத்தை தொடுவதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 4165544404.

0: 1:27 இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சிகரம் தொடு நிகழ்ச்சிகளை நீங்களும் சிகரத்தை தொடுவதற்கு வளமையாக அழைப்பது போல எங்களுக்கு அழைக்கலாம். அழைத்து சிகரத்தை தொடுவதற்கு எங்களுடைய உதவியோடு நீங்கள் சிகரத்தை தொடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.
1: இப்பொழுது நாங்கள் எஸ்பி இம்போர்ட்ஸ் தருகின்ற மலை விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: தொடர்ச்சியாக இணைந்திருக்கப் போகின்றோம். எஸ்பி இம்போர்ட்ஸ் பிரிம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் உங்களை மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். லாங் வீக்கெண்ட் முன்னிட்டு இந்த வாரத்திலும் உங்களுக்கான சிறப்பு டியர்ஸோடு எஸ்பி இம்போர்ட்ஸ் வரவேற்கின்றது. பிரிம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் வழியில் காலநிலை கூட நல்ல ஒரு காலநிலையா காணப்படுகின்றது. இந்த காலநிலைக்கு ஏற்ற வகையில் உங்களுடைய வீட்டு தோட்டம் என்று வருகின்ற பொழுது அதற்கான ஸ்பெஷல் டியர்ஸ் இங்கே மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எஸ்பி இம்போர்ட்ஸினுடைய கார்டன் சென்டரை பொறுத்தவரை இங்கே வெளிப்புறத்தில் அமைக்கப்பட்ட பலரும் வந்து தங்களுடைய கொள்வனவுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பது அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான குரோசரிஸ், நறுக்கறி வகைகள், பல வகைகள், வீடு மற்றும் ஆலய பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்கள், இவற்றோடு தளபாடங்கள், கடனுணர்வு பொருட்கள், மாமிசம் என்று சொல்லி அனைத்தையும் ஒரே இடத்துல தரமான பொருட்களை மலிவாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வர வேண்டிய இடமாக இருக்கின்றது. எஸ்பி இம்போர்ட்ஸ் பிரிம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் 3 தசாப்தங்கள் கடந்து மக்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றது. கார்டன் சென்டரை பொறுத்தவரை இப்பொழுது துளசி, கற்பூரவல்லி, நந்தியாவட்டை, நித்திய கல்யாணி, வேப்பமரம், வெற்றிலை, கற்பூரவல்லி, மல்லிகை, இவற்றோடு செவ்வரத்தை, பாரிஜாதம், ரோஸ், முல்லை, கனகாம்பரம், துளசி மரம், அருகம்புல், வெண்டி, புடலங்காய் செடி, இவற்றோடு பாவல், கத்தரி, மிளகாய், பயிற்சை என்று சொல்லி அனைத்து விதமான மரக்கறி கண்டுகள், அதே நேரத்தில் பூங்கன்றுகள், கொடிகள் என்பவற்றை கூட நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றோடு வாழை மரத்தை கூட நீங்கள் இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்ஸில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த காலத்துக்கு ஏற்ற வகையில் நீங்கள் வீட்டு தோட்டம் வெளிப்புறத்தில் செய்கின்றீர்கள் என்றால் அதற்கு ஏற்ற வகையில் அதற்கான செடிகள், கொடிகள் என்பவற்றுடன் நீங்கள் வருடம் முழுவதும் வீட்டுக்குள் வைத்து பராமரிக்கக்கூடிய வகையில் அதற்கான பூங்கன்றுகள், மரக்கன்றுகளையும் உங்களுக்காக ஸ்டீம் போட்டு தந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்தையும் ஒரே இடத்துல பெற்றுக் கொள்ளலாம். இது மட்டுமில்லாமல் யூரியா, வீட்டுவல் உரம் போன்றவற்றை கூட நீங்கள் இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்ஸில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமில்லாமல் மரக்கறி அங்காடியிலும் கூட உங்களுக்கான சிறப்பு மலிவு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பீட்ரூட் £99, வாழைப்பழம் £89, உள்ளி £199, ரோமா டொமேட்டோ £229, ரவுண்ட் டொமேட்டோ £199, கோவா £199 ஈச்சாகவும், ஜிஞ்சர் £299, கறிமிளகாய் £299, மரவள்ளி கிழங்கு £149 கொள்ளலாம். சிலோன் ஆனியன் இருக்கிறது £599, மல்லியிலை $345, புதினா $343க்கும், கியூக்கம்பர் $342.50க்கும் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பைனாப்பிள் $399 ஈச், கப்பல் வாழைப்பழம் £249க்கும், மாதுளம்பழம் $245க்கும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இது மட்டுமல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ராசவல்லி கிழங்கை கூட இப்பொழுது நீங்கள் எஸ்பி இம்போர்ட்ஸில் பெற்றுக் கொள்ள முடியும். வெள்ளை வெங்காயம் £10 £499க்கும், உருளைக்கிழங்கு £10 வந்து £399க்கு பெற்றுக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் அனைத்து விதமான குரோசரி வகைகளுக்கு கூட இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்ஸில் இந்த நீண்ட வார விடுமுறையை முன்னிட்டு வலிவு விற்பனை தரப்படுகின்றது. நீங்கள் வர வேண்டிய இடம் பிரிம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்ஸ்.
3: காற்றில் பரவும் இசை போல East FM Tamil Seidhigal.
1: ஈரான் போரினை நிறுத்தும் முயற்சிகளில் மேலொரு பின்னடைவாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் அணுமின் உற்பத்தி நிலையங்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவுடனான மேற்கு எல்லையிலிருந்து இந்த ட்ரோன்கள் ஏவப்பட்டுள்ளதாக அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது. எனினும் ஈரான் மீது நேரடி குற்றச்சாட்டுகள் அமீரகத்தால் சுமத்தப்படவில்லை.
0: முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு யார் காரணமாக அமைந்தார்களோ அவர்களுக்கே வாக்களித்து பதவியில் அமர்த்தும் நிலைக்கு தமிழ் மக்கள் தள்ளப்பட்டுள்ளதாக சமூக நீதி செயற்பாட்டாளர் அருட்தந்தை மா சக்திவேல் விசனம் வெளியிட்டுள்ளார். தோல்வியடைந்த அமைப்பான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு தமிழ் அரசியல்வாதிகள் யாத்திரை செல்வது போல சென்று வருவதாகவும் அதில் கூட ஒற்றுமை இல்லை என்றும் அவர் சாடியுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலும் மாவீரர் நாள் நிகழ்வுகளும் திருவிழாக்கள் போல மாற்றப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: தமிழ்நாட்டின் தாவேக ஆட்சியில் காங்கிரசுக்கு அமைச்சுகள் வழங்கப்பட்டால் அக்கட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி எச்சரித்துள்ளார். அதேவேளை கடந்த திமுக அரசு 10.5 லட்சம் கோடி ரூபாய்கள் கடன் வைத்துவிட்டு சென்றுள்ளதாக தொழிற்துறை அமைச்சர் கீர்த்தனா கூறியதை முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டித்துள்ளார்.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7.

0: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தாம்சின், 4378607002, 4378607002.
2: செய்யலாம்.
3: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜ்ஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழையிறையில் பொதிசோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
1: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காப்ரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
4: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், 102.7.

0: 1:45 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: எஸ்பிபியும் ஜானையும் எந்த ஒரு குயில் கூவுமான்னு கேக்குற, நீங்க கூவாம கதைக்கிறீங்க.
0: நானும் அதே நேரத்தை சொல்லுவோம் மட்டும் பார்த்தேன்.
1: நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், அதிலே இந்த கயிறு உங்களுக்கு வேண்டும். நீங்கள் தெரிவு செய்யலாம், கேள்வியை சொல்வோம், பதிலோடு நீங்களும் நாங்களுமாக இணைந்து உங்களை சிகரத்தில் ஏற்றி சிகரம் தொட்டு பாடலை தருவதற்கு நாங்கள் ஆவலாக காத்திருக்கணும். அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 4165544040.

0: ஒரு மணி 51 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இந்த நேரத்தில் நாங்கள் மீண்டும் எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய மலை விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: வெம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கிற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் இந்த நீண்ட வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாபெரும் மலிவு விற்பனையோடு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கோடை காலத்தின் ஆரம்பம், அந்த கோடை காலம் தருகின்ற உணர்வோடு கூடிய ஒரு வீக்கெண்டாக இந்த வீக்கெண்ட் ஆரம்பமாகி இருக்கின்றது. அதனை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு சலுகைகள் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் வருகின்ற பொழுது இங்கு உங்களுக்கான உங்கள் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான அத்தனை விதமான மரக்கன்றுகள் பூங்கன்றுகளையும் நீங்கள் இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கான கார்டன் சென்டர் இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரே இடத்துல அத்தனை விடயங்களையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். வீட்டுக்கு தேவையான மரக்கறிகளா இருக்கட்டும், பல வகைகளா இருக்கட்டும், குரோசரி ஐட்டங்களாக இருக்கட்டும், தளபாடமாக இருக்கட்டும், கடலுணவு, மாமிச பொருட்கள், இது மட்டுமல்லாது வீடு மற்றும் ஆலய பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்கள் என்பவற்றை கூட நீங்கள் இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதற்காக கூட ஏராளமான மலிவு விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் வருகின்ற பொழுது இந்த சமிழ் கொண்டாட்டம் என்று சொல்லலாம், வெளியில் உங்களுக்காக ஃப்ரெஷ் இளநீர், செவ்வளநீர் போன்றவை கூட உடனுக்குடன் வெட்டி தரப்படுகின்றது. இது மட்டுமல்லாது கரும்பு ஜூஸ் ஆக இருக்கட்டும், பல்வேறு ஜூஸ் வகைகளை கூட நீங்கள் உடனுக்குடன் இங்கே எஸ்பி போர்ட்ஸின் வெளிப்புறத்தில் பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமல்லாது தாயக சுவை தருகின்ற பல்வேறு விதமான மாம்பழங்கள், பலாப்பழம், நெல்லிக்காய், நுங்கு, இப்படியான விடயங்களை கூட நீங்கள் இப்பொழுது எஸ்பி போர்ட்ஸில் தருகின்ற மலிவு விற்பனையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதிகள் காணப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் இந்த வாரம் படுகின்ற மலிவு விற்பனை என்று பார்க்கின்ற பொழுது பிஎஸ்ஐ $11.99 முழு உளுந்து £8.99 £8 மைசூர் பருப்பு £5.99 £8 துவரம் பருப்பு £9.99 இதயம் நல்லெண்ணெய் £7.99 பிரேமி நல்லெண்ணெய் £6.99 வறுத்த சுவப்பரிசி எஸ்பி அதனுடைய பிராண்ட் வந்து £8.99 டின் கரி பவுடர் 900 கிராம் £15.99 நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அரியா நிறு சீக்கான் போன்ற மீன்டின் வகைகள் வந்து இப்பொழுது $4 for $10 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இது மட்டுமல்லாது சர்க்கரை $2 for $5 உப்பு $2 for $5 எஸ்பி பிராண்ட் கரி பவுடர் $7.99 மேகி கோகனட் பவுடர் 300 கிராம் $3.99 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இது மட்டுமல்லாது குட் டே பிஸ்கட் இருக்கின்றது $3 for $3 லெமன் பப் $2 for $3 மிக்சர் $4.99 ஆங்கர் $6.99 நெக்ஸ்ட் அமோல் $6.99 பெற்றுக் கொள்ளலாம். பலாப்பழம் என்று வருகின்ற பொழுது நீங்கள் முழுசாக பெற்றுக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாது ஸ்லைட்ஸ் ஆக கூட நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதிகளை உங்களுக்காக எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் செய்திருக்கின்றார்கள். இப்பொழுது £1.29 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாது ஏராளமான மரக்கறி கன்றுகள் கூட இப்பொழுது மலிவு விலையில் தரப்படுகின்றது. ஹேங்கிங் பாஸ்கெட் பல்வேறு பிரிவுகள் உங்களுக்காக ஹேங்கிங் பாஸ்கெட்ல இருக்குது. பூங்கன்றுகளை நீங்கள் ஹேங்கிங் பாஸ்கெட்ல பெற்றுக் கொள்கின்ற பொழுது வல்லாரை கன்றுகளை கூட நீங்கள் ஹேங்கிங் பாஸ்கெட்டில் பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதிகள் காணப்படுகின்றன. இது மட்டுமல்லாது யூரியா, உரம் போன்ற வகைகள், வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள பெற வேண்டிய இடம் பிரம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி
3: இம்போர்ட்டர். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெருமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417
4: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாபுரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில் May 16-17 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487
5: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ் மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில் கஸ்டம் ஸ்டேர்ஸ் அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும் GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி 1275 மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 14 மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் குட் லைஃப் ஃப்ளோரிங் 416-293-0550 416-293-0550 goodlifeflooring.ca
3: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித் தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன் 416-727-1930 மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன் 416-727-1930 கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
4: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Dry Plaza, 905-667-7200.
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

0: இரண்டு மணி ஒரு நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. எங்களிடம் எட்டு கேள்விகள் இருக்கின்றது, எட்டு கயிறுகள் இருக்கின்றது. மாறி கேள்வி என்று சொல்லிட்டோம் சஞ்சயன், எட்டு கயிறுகள் இருக்கின்றது. நீங்கள் அழைத்து உங்களுக்கு பிடித்த ஒரு கயிறை தெரிவு செய்யலாம். நாங்கள் அதற்குரிய கேள்வியை சொல்வோம், நீங்கள் தனியாக பதில் சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நாங்கள் பாதி நீங்கள் பாதியாக சேர்ந்து 50-50 உங்களை சிகரத்தில் ஏற்றி விடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எங்களுக்கு முதல்ல தொலைபேசி மூலமாக அழைப்பினை ஏற்படுத்தணும்.
1: 416-555-4040 மூலமாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த கை ரெண்டு மாறி சொல்லியிருந்தேன், கையிலும் கேள்வியும் ஒன்று தான்.
0: இல்ல இருந்தாலும் நாங்கள் சிகரம் தொடுவில் கயிறு தான் வச்சிருக்கிறோம்.
1: இல்ல முக்கியமானது கயிறு இல்லாம நீங்க ஏற இல்ல.
0: ஆமா கண்டிப்பா, அந்த கயிறை நீங்க தொட்டாதான் அந்த கேள்வியே வந்து ஓபன் ஆகும்.
1: என்ன சொல்லிக்கொண்டு அழைக்கலாம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். 25 டிகிரி செல்சியஸ் ஆயிருக்கிறது, 30 நடந்து கொண்டிருக்கிறோம். பல நாட்களுக்கு இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்று சொல்லி கேட்குற மாதிரி இருக்கு. 30 டிகிரி செல்சியஸ்
0: நீங்கண்டா, இதுக்குத்தானே ஆசைப்பட்டா, இவ்வளவு ஆசைப்படல அப்படி இன்னும் பலர் நினைப்பாங்க.
1: கொஞ்சம் போறோங்க, இதுதான் ஆரம்பம்.
0: கண்டிப்பா
1: வெயிட்.
0: நான் கேள்விப்பட்டேன் இந்த முறை 50 டிகிரி செல்சியஸ தொடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க
1: சொல்லுவாங்க. வாயிலடி வாயிலடி என்ன சொல்லப்படாது,
0: தப்பு தப்பு
1: அப்படிலாம் சொல்லப்படாது. இப்போ 30 இருக்கு, அனுபவிச்சு அடுத்தடுத்த நாள் என்ன வருதோ அப்படி பார்த்துட்டு போக வேண்டிய,
0: அது உண்மைதான்.
1: அதே போலவே எரிபொருள் விலையில இந்த விதமான மாற்றமும் இல்லை. நாளைய நாளை பொறுத்தவரையிலே Facebook, Instagram, TikTokல் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: அலுவலக தொடர்பு இலக்கம் 4168241212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஆகும். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: தேடல்றதுதான் வாழ்க்கையை சுவாரஸ்யமா இருக்குமா?
1: பதில் சொல்லவில்லை என்றால் சிகரத்தில் ஏறுவதற்கு இடமில்லை.
0: சம்பந்தம் இல்லாம இருக்கே பஞ்சு
1: பாட்டுல நீங்க வழிவா கேட்கணும் சஞ்சயன். எல்லாம் இல்லை இல்லை என்று வர்ற மாதிரி நாங்களும் சொல்றோம். பதில் ஒழுங்கா சொல்லவில்லை என்றால் சிகரத்தில் ஏறுவதற்கு
0: சிகரமும் இல்லை.
1: இல்லை
0: சரி சரி, சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 2:08 நீங்களும் உங்களோடு இணைந்து சிகரத்தை தொடுவதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-5544-0040.
0: சபா வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும்?
1: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: நல்ல சுகம் தெரியும், பதிலுக்கு புறம் தெரியும் சுகமா
1: இல்ல. நல்ல வெதரா இருக்கு தானே, சிகரத்துல ஏறி நின்று நல்ல பாட்டை கேட்கறதுக்கு ரெடியா வந்திருக்காரு. இந்த கைட்ட தெரிவு செய்யலாம்.
2: நம்பர் 1.
0: சரி சொல்லுங்க.
1: ஒரு திருமணத்திற்கு போகும்போது கொண்டு செல்லக்கூடிய பரிசு பொருட்கள் 6. ஒரு திருமணத்திற்கு போகும்போது கொண்டு செல்லக்கூடிய பரிசு பொருட்கள் 6 சொல்லுங்கள்.
0: நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். பூ,
2: ஆபரணம்,
0: வீட்டு உபகரண பொருட்கள்,
2: வாழைப்பழம், வெத்தில பாக்கு, பூமாலை,
0: கிச்சன் அப்ளையன்சஸ்.
2: நீங்க ஏதாச்சும் வைக்கிறீங்களா?
0: சபா, இதைத்தான் சொல்ற கேள்விய கவனமா கேட்கணும். இது திருமணத்துக்கு ஐயர் கொண்டு வர சாப்பாடு நான் கேட்கல. நான் கேக்குறேன்னு பொருட்களை தான் நான்
2: கேக்குறேன்.
0: பரிசு பொருட்கள் நல்லா இருக்கேன். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், பரிசு பொருளா கொண்டு போனா ஜாலியா
2: இருக்குமே.
0: நன்றி அணைத்து கொண்டு வைக்க. நன்றி, நல்லா இருக்கேன்.
1: நல்லா இருக்கு.
0: நேர்களே, மார்க் பண்ணி கொள்ளுங்க. பரிசு பொருட்களா நீங்க வெத்தலை கொண்டு போகலாம், பாக்கு கொண்டு போகலாம், வாழைப்பழம் கொண்டு போகலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. சரி, பரிசு பொருட்கள் என்ன சொல்ற நேரத்துல பொதுவாகவே கொஞ்சம் மேற்கத்தைய திருமணங்கள் என்ன சொல்லி சொன்னால் அந்த பொக்கையை கொண்டு வாங்க, ஃப்ளவர் பொக்கையை கொண்டு போவாங்க. அதே நேரம் அதை கொண்டு போய் வழியாக கொடுத்துட்டு வருவாங்க. ஆனால் எங்களோட திருமணங்கள் அப்படியான இதற்கு போகிற நேரத்தில் பணம் கண்டிப்பாக ஒரு கிஃப்டாக நாங்கள் கொடுப்போம். அதே நேரத்தில் ஹோம் அப்ளையன்சஸ் கொடுக்கலாம், கொடுக்கலாமா,
1: நகையை
0: கொடுக்கலாம். மிகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பாருங்க,
1: வரவேற்கப்படுகிறது.
0: நீங்க தான் சொல்றீங்க.
1: இல்ல, உண்மைதானே சஞ்சய், இப்ப போற போக்குக்கு விலைவாசிக்கு நகையை கொண்டு வாங்க.
0: அதே போல கிஃப்ட் வவுச்சர் இப்படியான விஷயம் எல்லாம் திருமணத்துக்கு பரிசு பொருட்களாக கொடுக்கலாம். எனவே அதைத்தான் நாங்கள் கேள்வியாக கேட்டிருந்தோம். சரி, முதலாவது கேள்வி எங்கள்கிட்ட போயிட்டுது. அதாவது போய் 2வது கயிறுலேருந்து 8வது கயிறு வரைக்கும் உங்கள்ட்ட மீதம் இருக்குது. நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-5544-0040.

0: நாங்களும் கொஞ்சம் சிகரத்தில் ஏத்தலாமா என்று சொல்லி நாங்களும் ஆவலாக காத்திருக்கிறோம். ஷான் எங்களோட இருக்கிறார். வணக்கம் ஷான்.
1: வணக்கம் சஞ்சயன். வணக்கம் சுரேகா.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: சோமா இருக்கணும். நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்களா? சோமா
0: அதன் ஒரு இழுவை. சோமா இருக்கிறேன் அதன் இழுவை. அப்படி இழுக்க கூடாது.
1: ஒரு சின்ன டவுட் உண்டு.
0: டவுட் வந்துட்டு எப்படி நல்லா
2: இருக்கு? இல்ல
0: இல்ல, தான் நல்லா இருக்கிறதுல டவுட் இருக்கு. நல்லா இருக்கு. சரி ஷான்,
2: இந்த கைட்ட தெரிவு செய்யலாம் இன்றைக்கு சிகரத்துல ஏறதுக்கு.
1: கைட்ட தெரிவு செய்யலாம். சில நம்பர் சொல்லுங்க பாப்போம்.
2: 2 to 8 வரைக்கும் இருக்கு எங்கள்கிட்ட. உலகில் உள்ள 7 கண்டங்களில் 6 சொல்லுங்கள். உலகில் உள்ள 7 கண்டங்களில் 6 சொல்லுங்கள்.
0: நான் சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். அண்டார்டிகா,
1: அமெரிக்கா,
0: ஆசியா,
1: ஐரோப்பா,
0: ஆப்பிரிக்கா,
1: ரஷ்யா,
0: திருத்தலாம்,
1: ஆப்பிரிக்கா.
0: ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, அவ்வளோதான். இன்னும் சொல்லல, அது அவ்வளோதான்.
1: ஓகே, நன்றி.
0: அதாவது ஆப்பிரிக்கா நீங்கள் சொல்லல, நான் சொன்னது. அப்படி தானே சுரேகா?
2: ஆமாம்.
0: அதில் 7 கண்டங்கள்
2: இப்படி அமெரிக்கா அப்படின்னு சொல்லி
0: குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் படிச்சிருப்போம். அது இப்போ ஏகப்பட்ட விஷயங்களை படித்து வச்சதுலேருந்து அது மறந்துருக்கும். அப்படித்தான் அதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. நன்றி ஷான்.
1: நன்றி.
0: 2:17 7 கண்டங்கள். ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. அவர் அமெரிக்கான்னு சொல்லிட்டு நீ சேர்த்து சொல்லிட்டேன், ஆனால் பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டேன் நானும். என்ன ரெண்டும் சேர்த்து சொன்னால் அதுக்காக 2 விடை இல்லை,
2: ஒரு விடைதான்.
0: ஒரு விடைதான். நீங்களும் எங்களோட இணைந்து கொள்ளலாம். வலைக்கவனை தொலைபேசிலக்கா
2: 416-5544-0-0.
0: இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கிற மலிவு விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
3: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம். பிரம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்ஸ் இந்த கோடை கால கொண்டாட்டம் நீண்டவாறு விடுமுறையை முன்னிட்டு மாபெரும் மலிவு விற்பனையோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சீசன் என்று சொல்கின்ற பொழுது கார்டன் சென்டர் என்றது மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றது. இன்றைய நாளும் கூட இங்கு எஸ்பி இம்போர்ட்ஸில் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வெளிப்புறத்தில் கார்டன் சென்டர் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பலரினுடைய வரவேற்பை பெற்ற கார்டன் சென்டராக காணப்படுகின்றது. உடனுக்குடன் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மரக்கறி கன்றாக இருக்கட்டும், பூங்கன்றாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், இவற்றை நீங்கள் இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்ஸினுடைய கார்டன் சென்டரில் பெற்றுக்கொள்ள முடியும். வருடம் முழுவதும் வளரக்கூடிய மரங்கள் ஏராளமாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் ஏராளமான மரக்கறி வகைகள் உங்களுக்காக இங்கே விற்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கார்டன் சென்டரில் மரக்கன்றுகளாக

0: இறக்குமதி செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதையும் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வளவு தூரம் இந்த கார்டன் சென்டர் வரவேற்பை பெற்றிருக்கின்றது. கார்டன் சென்டர் என்று பார்க்கின்ற பொழுது துளசி, கற்பூரவல்லி, நந்தியாவட்டை, நித்திய கல்யாணி, எக்ஸோரா, வேப்பமரம், வெற்றிலை, கற்பூரவல்லி, மல்லிகை, பொன்னூச்சி, ஐந்தூரியம், செவ்வரத்தை, பாரியாதம், ரோஸ், முல்லை, கனகாம்பரம், துளசி மரம், அருகம்புல், வெண்டிப்புடல், பாவற்காய், கத்தரிக்காய், மிளகாய், பாய்ச்சங்கன்று, இவற்றோடு கீழ்கும்பர், மின்ட், ஆனியன் லேக், சுரக்காய், கொத்தவரை என்று சொல்லி ஏராளமான மரக்கரை கன்றுகள், செடிகள், பூமரக்கன்றுகளை அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாது அப்பல், பியஸ் போன்ற மர வகைகளை கூட நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மிக மலிவாக தரமான பூங்கன்றுகள், மரக்கன்றுகளை தேடுகின்றீர்கள் என்றால் நீங்கள் நாட வேண்டிய இடமாக இருக்கின்றது எஸ்பி இம்போர்ட்டினுடைய கார்டன் சென்டர். அதே நேரத்தில் இங்கே குரோசரி வகைகளுக்கான மலிவு விற்பனையும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எஸ்பி சீரக சம்பா அரிசி 1299, எஸ்பி பொன்னி அரிசி 799, எஸ்பி இட்லி அரிசி 8.699 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். பிஹெச்ஐ சசுமி ஆயில் 750 ml வந்து 999 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது ஏராளமான மூலிகை இலைகள், ஹெர்பல் லீவ்ஸ் கூட நீங்கள் இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்டில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மருதாணி இலை, பப்பாசி இலை, இன்சுலின் இலை, ருத்தி இலை, முடக்கொத்தான், பிரண்டை, புருக்கமிலை என்பவற்றை கூட நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் எஸ்பி இம்போர்ட்டினுடைய பூஜை அங்காடி என்று வருகின்ற பொழுது அனைத்து விதமான பூஜை பொருட்களையும் நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்வதோடு சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பன்னீர், அத்தர், பித்தளை விளக்கு, வைக்கோல், உமி, சந்திர மாலை, சுலகு, வேட்டி, சுவாமி சாரி போன்றவற்றை கூட நீங்கள் இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்டினுடைய பூஜை அங்காடியில் பெற்றுக் கொள்ளலாம். எனவே அனைத்து ஷாப்பிங்கையும் ஒரே இடத்துல நீங்கள் விரைவாக செய்து கொள்ள வர வேண்டிய இடமாக இருக்கின்றது. பூம்லி அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
5: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
6: ஸ்கார்பரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
7: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
6: ஓபன் 7 days a week, காலை 8 முதல் இரவு 8 வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
7: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
6: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ, 416-649-63.
8: Weekend vibration. East FM 102.7.

0: சொக்கித்தானே போவேன், சொக்கித்தானே போவேன் சங்கர் மாதவன் கேட்குறாரு. யோசிச்சு பாருங்க, சம்மர் டைம்ல நீங்க சொன்ன அந்த டிகிரி வெயில சிகரத்துல ஏறுறா எப்படி சொக்கி போவீங்க?
1: எப்படி இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் நாங்க ஒவ்வொரு கருத்து சொன்னோம்டா.
0: ஏதோ உங்களால முடிஞ்சது. சரி, 2:29 நிமிடம் சிகரம் தொட கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களோட இணைந்து சிகரத்தை தொடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4165440.
1: அருள்மிகு ஸ்ரீ நவதுர்க்கையம்மன் ஆலய மகாகும்பாபிஷேகம் May 18 திங்கட்கிழமை காலை 6 முதல் நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அத்தருணம் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து எம்பெருமாட்டியின் அருள் பெற்று செல்லும் வண்ணம் அழைக்கின்றார்கள் ஆலய அறங்காவலர் சபையினர். விட்பி தூரம் அருள்மிகு ஸ்ரீ நவதுர்க்கையம்மன் ஆலயம், 9616 தண்டா ஸ்ட்ரீட், ஈஸ்ட் யூனிட் 2B, விட்பி, 4162769101.
0: May 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு நாளை ஈஸ்ட் எஃப்எம்இல் வழமையான நிகழ்ச்சிகள் மாற்றியமைக்கப்படும். நாளை முழுவதும் நினைவேந்தல் ஒலிபரப்பு எடுத்து வரப்படும்.
2: தமிழ் செய்திகள்.
0: கனடாவின் கடந்த மாதத்திற்கான பணவீக்கம் 3.1% வரையில் அதிகரிக்கக்கூடும் என பல்வேறு நிதி நிறுவனங்களின் பொருளாதார வல்லுநர்கள் எதிர்ப்பு கூறியுள்ளனர். பிரதானமாக எரிபொருள் விலை அடங்கலாக ஈரான் போர் கனடாவில் ஏற்படுத்தியுள்ள விலையேற்றங்கள் இதற்கு காரணமாக தெரிவிக்கப்பட்டுள்ளன.
1: இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் இன்றைய நாளும் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. நாளை முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இடம்பெறவுள்ள நினைவேந்தல் நிகழ்வில் இனம், மதம், கட்சி, பிரதேச வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது.
0: இலங்கையின் இறுதி யுத்தம் மஹிந்த ராஜபக்சே போன்றவர்களை தேசிய வீரர்களாக காட்டுவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாக சம உரிமை இயக்கத்தின் அழைப்பாளர் இந்திரானந்த டி சில்வா தெரிவித்துள்ளார். யுத்தத்தில் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் குறித்து இன்னும் பேசப்படுவது இல்லை என அவர் கூறியுள்ளார்.
1: தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சராவதை தடுக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டதாக எழுந்த சர்ச்சைகளை நடிகர் ரஜினிகாந்த் மறுத்துள்ளார். முதலமைச்சர் விஜய் மீது தமக்கு பொறாமை இல்லை எனவும், பெரிய கட்சிகளை தோற்கடித்து தனிப்பெரும் வெற்றியினை பெற்றதில் ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சி என்றும் ரஜினிகாந்த் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
4: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்.

0: பாட்டு நாலு விஷயம்
1: FM 102.7 eastfm.ca.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: 4165088 9552 4165088 9552. அங்குதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Macamanicum, Middlefieldicum, Idale. Ilavasa Aalosnegalukku 416-299-1020.
3: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
6: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
7: இந்த கோடை இனிய இசையோடு வரவேற்க நீங்கள் தயாரா? ஸ்பாட்லைட் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி, அனுராதா ஸ்ரீராம், முன்னணி இடம்பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ். June 6 மாலை 6:01 பிக்கரிங் கேசினோ ரிசோர்ட்டில். மேலதிக விவரங்களுக்கு 6473365529.
8: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, மார்னிங் சன் ஷிப்பர் சந்திப்பில் ரூஜ் பேக்கரி, வார்டன் அண்ட் லாரன்ஸ் சந்திப்பில் போட்டோ ஃபாஸ்ட், மார்க்மென் ஸ்டைல்ஸ் ஆரஞ்ச் பில்டிங்கில் ஜூசி ஹப், மார்க்மென் மேக்னிக்கல் சந்திப்பில் ஹை ஃபை பாபு ஷா, பிக்கரிங்கில் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், வாஷாவில் டாண்டன் அண்ட் ரிட்ஸன் சந்திப்பில் ஃப்ரீ டாப்பிங்ஸ் பீட்சாவில் பெற்றுக் கொள்ளலாம். எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM அண்ட் இவன் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இன்க்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM

0: 2:45 இஸ்டேஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சிகரம் தொடு நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து சிகரத்தை தொடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.
1: எஸ்பி இம்போர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கிற மலை விற்பனை பற்றிய தகவல்களை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம்.
2: மிகவும் பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மலிவு விற்பனையிலிருந்து தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம். லோரன்ஸ் பந்தத்தில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்ஸ் உங்களுக்கான தொடர்ச்சியான மலிவு விற்பனையை இந்த வார நீண்ட வார விடுமுறை நாட்களிலும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். கார்டன் சென்டர் மிக மும்மரமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை அவர் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பூங்கட்டுகள், மரக்கறி கட்டுகள் என்பவற்றை உடனுக்குடன் நீங்கள் எஸ்பி இம்போர்ட்ஸினுடைய கார்டன் சென்டரில் பெற்றுக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாத மரக்கறி வகைகள், பல வகைகள், க்ரோசரி வகைகள் சொல்லி அதற்கான வலிமை விற்பனை நடைபெறுவதோடு தளபாடங்களையும் நீங்கள் எஸ்பி இம்போர்ட்ஸில் பெற்றுக் கொள்ளலாம். தளபாட பிரிவும் உங்களுக்காக காணப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் ஆலய மற்றும் வீட்டு பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்களுக்கான அங்காடி தனியாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே கூட உங்களுடைய வெட்டிங் சீசன், இதற்கான பூ சேவைகள், பூ மாலைகள் போன்றவற்றை நீங்கள் ஆர்டர் செய்து கொள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் எஸ்பி இம்போர்ட்ஸினுடைய மாமிச கடலுணவு அங்காடி கூட இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அங்கேயும் மலிவு விற்பனை தரப்படுகின்றது. எனவே ஒரே இடத்துல அனைத்தையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள பெற வேண்டிய இடமாக இருக்கின்றது. நன்றாக பராமரிக்கப்பட்ட கன்றுகள், நல்ல நிலையில் இருக்கின்ற கன்றுகளை நீங்கள் வாங்கி வைக்கின்ற பொழுது அந்த வீட்டு தோட்டம் என்பது மிக சிறப்பாக இந்த கோடை காலத்திலும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எனவே நீங்கள் அந்த வாய்ப்பு அப்படியான கன்றுகளை தேடுகின்றீர்கள். மலிவான கன்றுகளாக இருக்க வேண்டும், நல்ல நிலையில் இருக்கின்ற கன்றுகளாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நாட வேண்டியதாக இருக்கின்றது. எஸ்பி இம்போர்ட்ஸினுடைய கார்டன் சென்று ஏராளமான பூங்கன்றுகள் உங்களுக்காக பல்வேறு விதமான பூங்கன்றுகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தாயகத்தின் சுவை தருகின்ற அத்தனை விதமான மரக்கறி கன்றுகளையும் நீங்கள் உங்களுடைய வீட்டு தோட்டத்தில் வைக்க வேண்டும் என்றால் அதற்கான வாய்ப்பாக கூட இந்த கார்டன் சென்டர் காணப்படுகின்றது. இந்த வாரத்தில் தரப்படுகின்ற மலிவு விற்பனையில் இப்பொழுது பீட்ரூட் பவுண்ட் 99 சென்ட்ஸுக்கும், வாழைப்பழம் பவுண்ட் 89 சென்ட்ஸுக்கும், உள்ளி பவுண்ட் 199க்கும், ரோமா டொமேட்டோ பவுண்ட் 229க்கும், ரவுண்ட் டொமேட்டோ பவுண்ட் 199க்கும், கோவா 199 ஈச் ஆகவும், ஜிஞ்சர் 299 பவுண்ட், கரிமிளகாய் பவுண்ட் 299க்கும், மரவள்ளிக்கிழங்கு பவுண்ட் 149க்கும், சிலோன் ஒனியன் 599க்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வெள்ளை வெங்காயம் 10 பவுண்ட் பேக் வந்து 499க்கும், உருளைக்கிழங்கு 10 பவுண்ட் பேக் 399க்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் வாழைக்காய் வாழைப்பூ பவுண்ட் 189க்கும், கத்திரிக்காய் 199 பவுண்ட் ஆக பெற்றுக் கொள்ள முடியும். மாதுளம் பழம் $245, கப்பல் வாழைப்பழம் பவுண்ட் 249க்கு நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். ஏராளமான சிறப்பு டீல்களை எஸ்பி இம்போர்ட்ஸ் நிறுவனம் இந்த வாரத்திலும் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பெற வேண்டிய இடம் பிரிம்லி அண்ட் லோரன்ஸ் பந்தத்தில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்ஸ்.
1: 2:48 சிகரம் தொடர் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளும் இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு நீண்ட வார விடுமுறை, எனவே மக்களும் வேகமாக அதே போலவே உற்சாகமாக வேறு ஒரு வேலைகளில் பார்த்து கொண்டு அதிலும் செயற்பட்டு கொண்டிருப்பீர்கள். எனவே இந்த நீண்ட வார விடுமுறை உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான விடுமுறையாக அமைய வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கொண்டு நான் போகல, நீங்கள் தான் போகணும்.
0: நான் தான் போகிறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சுரேகா ரூபன். தொடர்ந்தும் ரசிகர் மன்றம் நிகழ்ச்சியுடன் சஞ்சயன்
1: நன்றி சுரேகா.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் May 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி May 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, May 27 புதன் வேட்டை திருவிழா, May 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, May 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, May 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, May 31 ஞாயிறு பூங்காவனம், June 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் 10-865 Bayview Avenue 905-883-9109.
2: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 பெற்றுத் தருகிறார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 முதல் மாலை 4 வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் Kerala, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralites.com.
6: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், EastFM 102.7.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அஜித் விஜயும் மறுபடியும் சேர்ந்து நடிப்பாங்களா? சூப்பர் ஸ்டாரோட 200வது படம் எந்த வருஷம் வரும்? எப்பதாங்க தமிழ் படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும்?
2: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: எங்களுக்கு இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாம இருக்கலாம், ஆனால் தமிழ் சினிமா பத்தி நிறைய நிறைய லேட்டஸ்ட் நியூஸ் தெரியும்.
4: என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க?
3: சுவையான புத்தம் புதிய சினிமா தகவல்கள், சுவாரஸ்யமான சினிமா கேள்வி பதில்கள், புதிய பழைய திரைப்படங்கள் பற்றிய பார்வை, அத்துடன் நமது கலைஞர்களின் பாடல்களோடும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் கேட்க தவறாதீங்க. ரசிகர் மன்றம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: வணக்கம் ராஜேஷ்.
1: வணக்கம் சஞ்சயன். வணக்கம் நேர்களே. ஒரு மாதிரி பலமா போடுறீங்க. வணக்கம் ராஜேஷ். ஒரே ராகமா எழுக்கிறீங்க. லாங் வீக்கெண்ட் எல்லாம் நீங்க லாங் ஆரம்பிக்கிறீங்களா?
5: ரெண்டு மணி தலைமை ஏற்கனவே இருந்துட்டு இருந்தானே.
1: என்ன அதுக்கே இப்படி வரப்பட்ட இன்னும் இருக்கே போக போக தானே?
5: இல்லையே, ரெண்டு மணி தலைமை இருந்ததுல உள்ள அந்த ஸ்ட்ராங்
1: தான் சொல்றீங்க.
5: அந்த ஃபோம் ஆனதுல அந்த
1: ஸ்ட்ராங் வந்து அப்படியே நல்லா செட்டில் ஆகி உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க
5: செட்டில் ஆன தால வார அந்த டோன் தான்
1: அப்படி சொல்றீங்க நீங்க. சரி, அதே மாதிரிதான் செட்டில்மெண்டோட இன்னும் அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு சொல்ல வர்றேன். அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு
5: ஒடி வச்சு பேசுறீங்க.
1: இல்லைங்க, அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி
5: சூப்பரா இருக்கு. அப்புறம் இன்னொரு நடக்க போதேன்னு நினைக்கிறேன். அப்ப அதால நீங்க அப்படி சொல்லி
1: இருக்கீங்க. சரி, ஓகே, அப்படியும் எடுத்துக்கலாம் நீங்க. சோ அடுத்த 2 மணி நேரத்துக்கு
5: நீங்க அப்படி எடுத்தீங்க.
1: இல்லங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. என்னவா சொல்றீங்க நீங்க?
5: சரி சரி சொல்லுங்க.
1: அடுத்த 2 மணி நேரத்துக்கு ரெண்டு வார்த்தலாம் கிடையாது, 2 வருஷத்துக்கு கிடையாது. அடுத்த 2 மணி நேரத்துக்கு உங்களுக்கு நல்ல ஃபன் கேரண்டியா இருக்க போகுது. ஏன்னா ரசிகர் மன்றம் வழக்கம் போலவே இந்த வாரமும் சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வரப்போது. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கு. நிறைய சூப்பரான பாடலுமே வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வருத்தம் ஒன்று தெரிவிக்கணும். வருத்தம்னா என்ன, நம்ம தமிழ் சினிமா இல்லைங்க. வருத்தம்னா பெரிய வருத்தம்லாம் கிடையாது. சும்மா தமிழ் சினிமாவில் பார்த்தா என்ன, நம்ம ஷோவில் பார்க்கும்போது இந்த படம் வருது, அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, அதை ஆரம்பிக்கும் போது இந்த படம் நல்லா இருக்குன்னு சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தமிழ் சினிமாவில் நடிகர்கள் அவங்கலாம் வந்து பேட்டி கொடுத்து பேட்டி கொடுத்து அந்த சினிமாவை பற்றி பேசாமல் அவங்களுடைய தனி மனிதரை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து சமூகத்தில் நிலமிட்டு இருக்கு. நம்ம அதை பற்றி பேச போகிறதில்ல. இதனால் வந்து தமிழ் சினிமா மீண்டு வரும், நல்ல நல்ல படங்களாக வரும், நல்ல நல்ல நடிகர்கள் வருவாங்க, அவங்கள பற்றி பேசுவோம் தொடர்ச்சியாக அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பிக்கலான் இருக்கேன் நான்.
5: இல்லை, உங்களுக்கு நான் நினச்சேன் நீங்கள் இன்னொரு விஷயத்த கதைக்க போகிறீங்கன்னு சொல்ல உண்மையாக நினைச்சேன். திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜா.
1: ஆமாம், அது வர ஒன்று.
5: நான் அதைத்தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு உண்மையில் நினைச்சேன். நான் எதிர்பாராத ஒரு மறைவு. அவர் போல்டாக எல்லா இடத்துலையுமே பேசக்கூடியவர். இந்த நடிகர்கள் உச்சத்தில் இருந்தால் கூட அதை பற்றி கவலையே இல்லை.
1: அவருக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவருக்குன்னு தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இடத்துல 50 வருஷம் வந்து பயணிச்சிருக்கிறாரு. அவர் அவ்வளோ ப்ரொடியூசராக வந்து ஃபேமஸ் ஆனதை விட இப்போ சமீபம் ஒரு 10 வருஷத்தில் யூடியூப்ல நிறைய பேட்டி கொடுத்து அது மூலமே நிறைய ட்ரெண்ட் ஆனார் அவர்.
5: ஆனால் அது அஜித்தோட ஒரு படத்தில் கூட சின்ன ஒரு வேஷத்தில்
1: நம்ம துணிவில் வந்திருப்பார்.
5: அதில் அவருடைய மறைவு என்பதை அவருக்கு நாங்கள் அந்த அனுதாபத்தை தெரிவித்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம்.
1: கண்டிப்பாக நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஈஸ்ட் தொடர்பு கொள்வதற்கு 416-824-1212 என்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லைனா eastfm102.7@gmail.com என்ற முகவரிக்கும் நீங்கள் மின்னஞ்சலை அனுப்பலாம்.
5: 26 டிகிரி செல்சியஸ் அகற்றோண்டு இருக்கிறது, 32 உணர்கின்றோம். அதே போலவே நாளை நாள் நீண்ட வார விடுமுறையினுடைய நாள் திங்கட்கிழமை 27 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை என்றும் எதிர்கூறப்பட்டிருக்கிறது. எரிபொருள் விலையில் இந்த விதமான மாற்றமும் நாளை நாள் இல்லை.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற முகவரியில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லையும் இயங்கிட்டு இருக்கோம். நீங்கள் அங்கேயும் போய் எங்களை பார்த்து ரசிக்கலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்ற சேனல் மூலமாக உங்களுக்காக பிரத்யேகமாக நிறைய காணொலிகள் வந்துட்டுருக்கு. அதையும் நீங்கள் பார்த்து மகிழலாம். நிகழ்ச்சியின் தொடக்க பாடல் சஞ்சயின் இந்தியா தேர்வுகள் பாடல். இந்த பாடல் இதுக்கு முன்னாடி சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். போன வாரம் மாதிரி பஞ்சாயத்து இருக்கா இல்லையான்னு தெரில. முதல்வன் படத்தில் இருந்து இந்த பாடல் கேட்போம். தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இது ரசிகர் மன்றம்.

0: எதுக்காக இந்த பாட்டை போட்டோம் என்று சொல்லி சொன்னால், சினிமாவில இருந்து போன முறை கதைச்ச விஷயம் தானே, விஷ் பண்ணியிருந்தேன் நாங்கள். அப்போ அவருடைய திரைப்படம் ஒன்று இன்னும் வாரத்துக்கு இருக்குது, பெண்டிங் இருக்குது, அது வந்து முடிஞ்சுன்னு சொல்லி சொன்னால் சினிமாவில் பார்த்த ஞாபகம் இல்லையோ செக்மெண்ட்டுக்கு தான் போக முடியும். நீங்களும் சொன்னீங்க போன வாரம்.
1: ஆமாம், ஒரு சில்லன சில்லன நீர் துளிப்பட்டு அந்த பாடலாம் நாங்கள் போடுவோம். ரசிகன், மாண்புமிகு மாணவன்,
0: அதெல்லாம் நாங்கள் போடுவோம். பார்த்த ஞாபகம் இல்லையோ பகுதியில் இப்போ அதாவது ஜனநாயகன் வரும்போது, ஜனநாயகனில் எல்லாருமே ரிக்வஸ்ட் வச்சுருந்தாங்க, நிறைய ஃபேன்ஸ் வச்சுருந்தாங்க. லேட்டான என்ன, எங்கள் எங்கள் முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் நடிக்கும் ஜனநாயகன்.
1: அதுக்குதான் நாங்க போன வாரமே பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லிட்டோம். அந்த தீர்ப்பு மறுபடியும் பிராதி குடுத்துருங்களா யாரும்.
0: அதுல தொடர்ச்சி தானது,
1: தொடர்ச்சி வேற
0: அப்படி அப்படி வருமா, அப்படி அப்படிதான் வரும் அப்படி என்ன சொல்லி அவங்க ஆணித்தரமா சொன்ன மட்டும் இல்ல, ப்ரொடியூசரையும் கண்டாக்ட் பண்ணிருக்காங்க. அவரையும் டேக் பண்ணி நிறைய இதை போட்டு
1: ரசிகர்கள் பண்றாங்க,
0: ரசிகர்கள் ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்படி நீங்க செய்யுங்க, கண்டிப்பா நீங்க ப்ரொடியூசர் செய்யுங்க, செய்தீங்கன்னா ஸ்கிரீன்ல பாக்குற நேரம் எங்களுக்கு இன்னும் பெருமையா இருக்கும். இது அவரோட கடைசி படம், அது இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தி இந்த படத்தை வராம இப்ப படம் வருது, அந்த நேரத்தில் இந்த மாதிரி எங்க ரிக்வஸ்ட் நீங்க தீர்த்து வைங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் என்ன செய்யறாண்டா, ஓ நல்லா இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா ஆளுநர் சந்திச்ச நேரம் ப்ரொடியூசர் இருந்தவர், அது நேரம் பதவியேற்புலையும் ப்ரொடியூசர் இருந்தவர், கேவிஎன் ப்ரொடியூசர் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் அவர் அவர் ரிக்வஸ்டா வச்சிருக்காரு, அவரும் கேட்டிருக்காரு. எனக்கும் இதற்காக எக்ஸைட் கொஞ்சம் பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கு, இப்படி ஸ்கிரீன்ல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யார்ட்ட கேட்டோன்னே, இல்ல இல்ல நோனோ அரசியல் வர சினிமா வர எப்படி வளமையா ஸ்கிரீன்ல ரெண்டு பேர் வருமோ அப்படியே போட்டுருங்க, இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு.
1: அப்ப 8 கோடி பேர்ல வந்து இப்போதைக்கு தமிழக முதலமைச்சர் ஒருத்தர் தான் நம்ம ஷோ கேட்கறது இல்ல, போனாருமே சொல்லிடுவாங்க. நம்ம என்ன சொன்னோம், அது வந்து வேற இது வேற, அதனால அதுதான் வரணும்னு சொல்லியிருந்தோம். அதை கேட்டிருக்காரு, அதை கேட்டு
0: நாட்டாம தீர்ப்பு சொல்லிட்டோம்
1: சொல்றேன். நான் போன வாரமே எல்லாம் முடிச்சு வச்சாச்சு, அதையும் அவர் எல்லாத்தையும் கேட்டு வந்து அவருக்கும் சொல்லிட்டாரு, அப்புறம் எதுக்கு அப்படின்னு கேட்டேன் நான் உங்களுக்கு.
0: இல்ல அப்படி அவர் சொன்ன உடனே என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அவர் ஆதரவாளர்கள் நிறைய தியேட்டர் ஓனர்ஸ், அவர் அவரோட மிகப்பெரிய ஃபேன்ஸ் வரியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்தாங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்கள ஷோ ஸ்டார்ட் பண்ண நேரத்துல முதல்வர் அவங்க தனியா ஒரு டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்ணி அவங்க ஸ்கிரீன் மேல போற நேரம் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நினைக்கிறேன், ஜனநாயகன் மியூசிக்கா தான் இருக்கணும் நினைக்கிறேன், அந்த மியூசிக்கோட அவர் இந்த சைன் பண்ற மாதிரி ஒரு படத்தை போட்டு நன்றி என்னெல்லாம் போட்டு அதுக்கு பிறகு ஷோ தொடங்க
1: நியூஸ் ரீல் போடுவாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார், இவர் வந்து வெளிநாட்டு போயிட்டு வந்தார், அதே மாதிரி இவங்களாம் தனியா நியூஸ் ரீல் போட போறாங்க நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க படமே வந்து நிறைய பேர் வந்து பாத்துட்டாங்க, எல்லாம் திருடமா ரிலீஸ் ஆனது பாத்துட்டு இந்த படத்துக்கு தானே கடைசியா வச்சீங்க அப்படின்னு நிறைய பேர் ஏமாத்தல இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீங்க டைட்டில் மாத்தலாம் மாத்தலாம், என்ன கண்ணாடி திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடும் அப்படின்னு சாரா சொல்றாங்க. சரி, படம் வந்த பிறகு வந்து நம்மளுக்கு
0: என்ன சொன்னாலும், இப்ப இந்த படம் பார்த்தது பார்த்த மாதிரி இருக்கட்டுமே, அது ஓகே, அது
1: பார்க்கல, அது வந்து யாரும் ப்ரோமோட் பண்ணவும் கூடாது, அது மாதிரி தவறான விஷயம்
0: கூடாது. இருந்தாலும் இப்ப நிறைய இடத்துல இருந்து எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன், இப்ப யாருமே பாக்கல, தேடுனாலும் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி தான் சொல்றாங்க. இப்படி எல்லாம் இருக்கத்தக்கதா இந்த டைம்ல அந்த படம் வார நேரத்துல பெரிய இம்பாக்ட் இருக்கும் என்றதான் அவங்களோட எதிர்பார்ப்பு, தயாரிப்பாளர் எதிர்பார்ப்பு மாதிரி தான். அதே நேரம் விட்டுட்டு போன அமேசான் பிரைமும் திரும்பி வந்து இப்ப அந்த படத்தை கேட்கிற ஒரு நிலைமைக்கு பாத்தீங்கன்னா, இந்த அரசியல் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றதும் ஒரு பெரிய இதாக நீங்கள் சொன்னதால இந்த கதையை சொல்கிறேன், அப்படியும் வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம், இப்போ விட்டதை பிடிப்பாங்களா என்று சொல்லி பொறுத்துருந்து பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ப்ரீபுக் பண்ணுறதை பற்றியும் டிஸ்கஷன் போதாம், ஆனால் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல,
1: ப்ரீபுக்
0: பண்ணுறதுக்கு கூட போகுதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. பேர்த்டேக்கு வேறு மண்டை தான் பொதுவான இப்போதைய கதையாக இருக்கு.
1: இப்போ ஜூன் மாதம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 வாரம் தான் இருக்குது வர்றதுக்கு. சரி, போன வாரம் வந்து இந்த மாதிரி சஸ்பென்ஸ் வைக்காததெல்லாம் வந்து மறுபடியும் பார்ட் கொடுக்குறீங்க, சஸ்பென்ஸ் வச்சுட்டு போனீங்க ரெண்டு ஐட்டத்துக்கு,
2: ஆண்டுகளுக்கு மேலாக மக்களினுடைய நன்மதிப்பை பெற்ற நிறுவனம், உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மரக்கறி வகைகள், குரோசரி ஐட்டம், தளபாடங்கள் மற்றும் சமையலறை பொருட்கள், இது மட்டுமல்லாது கடலுணவுப் பொருட்கள், மாமிச பொருட்கள் இவற்றோடு உங்களுக்காக பூஜை அங்காடியும் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் இந்த சீசன் என்று வருகின்ற பொழுது மே மாதத்தின் முதலாவது லாங் வீக்கெண்டோடு இணைந்திருக்கின்றோம். இந்த பண்டிகையை ஆரம்பிக்கின்ற ஒரு லாங் வீக்கெண்டா இந்த வீக்கெண்ட பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த கால பகுதியில நீங்களும் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான பூங்கன்றுகள் மரக்கறி கன்றுகளை நீங்கள் வாங்க வேண்டும் என்று விரும்பினீங்கன்னா உங்களுக்கான இடமாக எஸ்பி இம்போர்ட்ஸினுடைய கார்டன் சென்டர் காணப்படுகின்றது. இன்றைய நாளும் இப்பொழுதும் உடனுக்குடன் இங்கே பூங்கன்றுகள் மரக்கறி கன்றுகள் இறக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் மும்முரமாக இந்த கார்டன் சென்டர்ல தங்களுடைய கொள்வனவுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மரக்கறி கன்றுகள் பூங்கன்றுகள் என்று வருகின்ற பொழுது உங்களுக்கான இந்த ஹெல்த்தியான நன்றாக வளர்க்கப்பட்டு நீங்களும் கொண்டு போய் உங்களுடைய வீட்டு தோட்டத்தில் வைக்கின்ற பொழுது ஆரோக்கியமாக அதனுடைய அறுவடை இருக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது நீங்கள் ஒரு நல்ல கன்றுகளை தேடிக்கொண்டிருப்பீங்க. அப்படியான பூகன்றுகளை தான் எஸ்பி இம்போர்ட்ஸ் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறார்கள். மிக மலிவாக வாங்க வேண்டும் என்றால் உங்களுக்கான வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் வீட்டுக்கு தோட்டத்துக்கு தேவையான உரம், யூரியா, பீட்ரோல் இவற்றை கூட நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளலாம். இவற்றோடு அப்பிள் மரம், பியஸ் மரம் போன்றவற்றை கூட நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதிகள் காணப்படுகின்றன. குரோசரி என்று வருகின்ற பொழுது ஏராளமான மலிவு விற்பனை இன்றைய நாளும் இடம் பிடித்திருக்கின்றது. இவற்றோடு உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு தேவையான அனைத்து விதமான ஸ்நாக் வகைகளையும் கூட இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்ஸில் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இந்த வாரம் தரப்படுகின்ற மலிவு விற்பனை என்று பார்க்கின்ற பொழுது பிஎஸ்சி நல்லெண்ணெய் 11.99 முழு உளுந்து 8 pounds 9.99, மைசூர் பருப்பு 8 pounds 5.99, தூரம் பருப்பு 8 pounds 9.99 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இடியம் நல்லெண்ணெய் 7.99, பிரிவு நல்லெண்ணெய் 6.99, வறுத்த சுவர் பரிசிமா எஸ்பி பிராண்ட் 8 pounds 8.99, கிங் கரி பவுடர் 900 gram 15.99, டால்மேஷ் சோயா மீட் 89 cents நீங்கள் பெற்றுக் கொள்வதோடு அரலியா நெரு சீகாட் 10 fish வாகிகள் $4 for $10, சர்க்கரை $2 for $5, உப்பு $2 for $5, எஸ்பி கரி பவுடர் 7.99, மேட்டி கோகனட் பவுடர் 399, குட் டே பிஸ்கட் இருக்கின்றது $3 for $3, லெமன் பஃப் $2 for $3, மிக்சர் $2 for $3, ஆங்கர் 699, நெஸ்டமால் 699 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அனைத்து விதமான தாயக சுவை தருகின்ற பல வகைகளை கூட நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளலாம். அன்னாசி, பலாப்பழம், பல்வேறு விதமான மாம்பழங்கள், நெல்லிக்காய் போன்றவற்றை கூட இங்கே உடனுக்குடன் பெற்றுக் கொள்வதோடு இளநீர் ஃப்ரெஷ் ஆக உடனுக்குடன் வெட்டி தரப்படுகின்றது. அவற்றையும் பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது இந்த வார ஆஃபராக உங்களுக்கு பலாப்பழம் £1.29 பெற்றுக் கொள்ளலாம். எனவே நீங்கள் அனைத்து தேவைகளுக்கும் நாட வேண்டியிடம் பிரம்மியல்லூரின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
3: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 Brock Road, பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் முன்றலில் May 16-17 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல் 416-371-1487.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
5: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமத் தம்சின் 437-860.

0: இருபது நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908, 5656, 416-908-5656.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323, 416-779-2323.
2: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத்தருவதிலும், மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390, 416-844-7390.
3: Weekend East FM Tamil. 92.7.

0: அன்னைக்கு இசையமைப்பாளர் அப்படின்ற ஒரு டைம் இருந்தது நம்ம டி இமான் அவர்களுக்கு. அவர் ஆரம்ப காலகட்டத்தில் என்னதான் பாட்டு சூப்பராக போட்டாலும் படம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸே இருக்காது. அந்த மாதிரி தான் ஒரு சூப்பரான பாட்டு சத்யராஜ் அவர்கள் நடித்த சேனா படத்தில் இருந்தது.
1: சிலருக்கு தான் அது அதிர்ஷ்டம் அமையும் ராஜேஷ். சில ஆல்பம் ஹிட் ஆகும், படம் ஹிட் ஆகாது. ஆல்பத்தாலேயே படம் ஹிட் ஆன இசையமைப்பாளர் இருக்காங்க, இளையராஜா அவர்கள் எல்லாம் சொல்லலாம். எம்எஸ்வி, இளையராஜா, அப்புறம் ரவுமானம் அந்த கேட்டகரியில் வந்தாங்க. நம்ம அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ என்னதான் நீங்கள் பாட்டு போட்டு ஹிட் ஆனாலும் படம் ஒரு ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தா, ஸ்டோரி நல்லா இருந்தா தான் படம் மக்கள் மத்தியில் விடுபடுது. அது விஷயம் இல்லை.
0: அதிர்ஷ்டசாலி லக்கியான ஒரு சில விமர்சனம். இப்போ நம்ம ட்ரெண்ட்ல இருக்கிற சாய் அபயங்கர், அவர் தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு வாங்க பாத்தீங்களா, என்ன பண்ணாலும் வந்து ஹிட் ஆயிடுது. அந்த மாதிரிதான் இப்போ கருப்பன், கருப்பன்ல கருப்பு,
1: கருப்பு இதுக்கு முதல் டூட் படம் தான் வந்தது. இந்த டூட் படத்தை பாத்தீங்கன்னா பெரிய அளவுல, பெரிய அளவில் ஓஹோ ஆஹான்னு சொல்லி இல்லாட்டி கூட இவர பின்னணியை அந்த அளவுக்கு பெருசாக பேசப்படலை.
0: ஒரு பாட்டு போட்டாரு, அந்த பாட்டை வச்சே கொஞ்சம் இழுத்து இழுத்து அவரை கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் ஸ்பீடா அப்படி போட்டு பேக்ரவுண்ட்ல
1: ஏதோ ஒன்று செய்தார், ஆனால் பெருசாக ஈடுபடலை. ஆனால் அந்த கருப்பு படம் வந்தது பிறகு எந்த அளவுக்கு சூர்யா ரசிகர்கள் கொண்டாடுறாங்களோ, அல்லது பெரும்பாலான ஒரு படத்துக்காக இயங்கியிருந்த ரசிகர்கள் என்று சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம், நல்ல படத்துக்காக இயங்கியிருந்த ரசிகர்கள் இந்த படத்தை ஒரு கருப்பசாமி என்று சொல்கிற நேரத்தில் ஒரு சென்டிமெண்ட்டாக கணக்கு பேருக்கு கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்காகவே பார்த்தா ஏபிசின்னு சொல்லி எல்லா சென்டர்லேயும் இந்த படம் ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதோட பிளாக் பாஸ் ஹிட்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எந்த படம் வந்தாலும் கலவையான விமர்சனம் என்றது கண்டிப்பாக இருக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சூர்யாவுக்கு 13 வருஷத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்குன்னு சொல்லி,
0: தியேட்டரில் வெற்றி,
1: தியேட்டர் தியேட்டர் வெற்றி. அதே நேரம் இந்த கதையை சொன்னது யாருக்கு, நான் முதல் முதல் ஆர்ஜி பாலாஜி விஜய்க்கு சொல்லியிருக்கேன். அவர படம் ஜனநாயகன் கடைசி படம் என்று முடிவெடுத்தது பிறகு இந்த கதை போனதால அவரால் அதை பண்ண இல்லாமல் போய் அது சூர்யாவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா சூர்யாவோட கரியரில்
0: அதே மாதிரி தான்
1: மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால்
0: கழிச்சு விட்ட
1: கழிச்சு விட்ட படங்கள் அல்லது பண்ண இயலாமல் போன படங்கள் இப்படி வந்திருக்குது. இன்னும் சில விஷயங்கள் கதை கொண்டு வந்தேன், ஆனால் டைம் போதாது.
0: பாட்டை போட்டு இப்போ கதை கொடுப்போம். நம்ம 3:27 தொடர்ந்து கேளுங்க. வீக்கெண்டி ஸ்டெப்பம் இது ரசிகர் மன்றம்.

0: உங்கள் அபிமான ஆல்பியான் உட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யார் சினிமா செழிப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு, தனுஷ் நடிப்பில் கர ஆகிய திரைப்படங்களை பார்த்து முடிங்கள். விவரங்களுக்கு ஆல்பியான் உட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யார் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.
1: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே? வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: ஈரான் போரினை நிறுத்தும் முயற்சிகளில் மேலொரு பின்னடைவாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் அணுமின் உற்பத்தி நிலையங்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவுடனான மேற்கு எல்லையிலிருந்து இந்த ட்ரோன்கள் ஏவப்பட்டுள்ளதாக அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது. எனினும் ஈரான் மீது நேரடி குற்றச்சாட்டுகள் அமீரகத்தால் சுமத்தப்படவில்லை.
0: முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு யார் காரணமாக அமைந்தார்களோ அவர்களுக்கே வாக்களித்து பதவியில் அமர்த்தும் நிலைக்கு தமிழ் மக்கள் தள்ளப்பட்டுள்ளதாக சமூக நீதி செயற்பாட்டாளர் அருட்தந்தை மா சக்திவேல் விசனம் வெளியிட்டுள்ளார். தோல்வியடைந்த அமைப்பான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு தமிழ் அரசியல்வாதிகள் யாத்திரை செல்வது போல சென்று வருவதாகவும் அதில் கூட ஒற்றுமை இல்லை என்றும் அவர் சாடியுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலும் மாவீரர் நாள் நிகழ்வுகளும் திருவிழாக்கள் போல மாற்றப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
3: தமிழ்நாட்டின் தாவேக்கா ஆட்சியில் காங்கிரசுக்கு அமைச்சுக்கள் வழங்கப்பட்டால் அக்கட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி எச்சரித்துள்ளார். அதேவேளை கடந்த திமுக அரசு 1.5 லட்சம் கோடி ரூபாய்கள் கடன் வைத்துவிட்டு சென்றுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கூறியதை முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

நாலு விஷயம். FM 102.7 EastFM.ca ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்ட் பாட்டு.

0: ட்ரெண்ட் பாட்டு, ட்ரெண்ட் பாட்டு, காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Muhammad Lebi, 437-477-7960, 437-477-7960.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். கெட் அப்ரூவல் வித் இன் 24 hours, ஃபண்டட் வித் இன் 72 hours.
2: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
1: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307-647-478-0144.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
7: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு நாளை ஈஸ்ட் எஃப்எம்மில் வழமையான நிகழ்ச்சிகள் மாற்றியமைக்கப்படும். நாளை முழுவதும் நினைவேந்தல் ஒளிபரப்பு எடுத்து வரப்படும். 3:44 கேட்டுக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் ரசிகர் மன்றம். இந்த சமயத்தில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
1: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம். எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் பிரிம்லி அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மரக்கறி வகைகள், பல வகைகள், குரோசரி, தள்ளபாடம், அதே நேரத்தில் பூஜை பொருட்கள், இது மட்டுமல்லாமல் கடலுணவு பொருட்கள், மாமிச பொருட்கள் என்று அனைத்தையும் ஒரே இடத்துல நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டுமென்றால் நாட வேண்டிய இடமாக இருக்கின்றது. எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்காக இங்கே கார்டன்ஸ் என்று கூட திறக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக உங்கள் வீட்டுக்கு தேவையான, வீட்டு தோட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான மரக்கன்றுகளாக இருக்கட்டும், பழக்கன்றுகளாக இருக்கட்டும், அதே நேரத்தில் மரக்கறி கன்றுகளாக இருக்கட்டும், அனைத்தையும் ஒரே இடத்துல பெற்றுக் கொள்ள உங்களுக்கான வசதிகள் காணப்படுகின்றது. மிகவும் தரமான கன்றுகளை வெளிவாக பெற்றுக்கொள்ள உங்களுக்காக கார்டன் சென்டர் திறக்கப்பட்டிருக்கின்றது. கார்டன் சென்டரை பொறுத்தவரை மிகவும் விஸ்தரிக்கப்பட்ட இடமாக இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் வருகின்ற பொழுது ஏராளமான கன்றுகள் உடனுக்குடன் உங்களுக்காக இங்கு இறக்குமதி செய்யப்பட்டு உடனுக்குடன் வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதையும் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது துளசி, கற்பூரவல்லி, நந்தியாவட்டை, நித்திய கல்யாணி, எக்ஸோரா, வேப்பம் மரம், வெற்றிலை, கற்பூரவல்லி, வல்லிகை, ஐந்து உரியம், செவ்வரத்தை, பாரிஜாதம், ரோஸ், முல்லை, கனகாம்பரம், துளசி மரம், அருகம்பொழி, வெண்டைக்காய், புடலங்காய், பாவற்காய், கத்தரிக்காய் கன்றுகளோடு, மிளகாய், பயிற்சி இவற்றோடு கிக்கும்பர், மேட், ஆனியன் லேக், சுரக்காய் என்று சொல்லி அனைத்து விதமான மரக்கறி கன்றுகள், செடிகள், கொடிகள் என்பவற்றை கூட நீங்கள் கார்டன் சென்டரில் பெற்றுக் கொள்ளலாம். அதே நேரத்தில் வருடம் முழுவதும் வளரக்கூடிய இன்டோர் மற்றும் அவுட்டோர் மர வகைகளும் இங்கே காணப்படுகின்றன. அதே நேரத்தில் வாழை மரம் போன்றவற்றை கூட நீங்கள் இப்பொழுது எஸ்பி போர்ட்டர்ஸினுடைய கார்டன் சென்டரில் பெற்றுக் கொள்ள முடியும். மும்முரமாக இந்த மலிவு விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கார்டன் சென்டர் பலரும் வந்து போகின்ற இடமாக இருக்கின்றது. இந்த லாங் வீக்கெண்ட் இன்றைய நாள் கூட ஒரு தோட்ட வேலைகளுக்கு உகந்த நாளாக காணப்படுகின்றது. இந்த வார விடுமுறை நாட்களில் நீங்களும் உங்களுடைய வீட்டு தோட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும், அதற்கான கன்றுகளை பெற வேண்டும் என்று வருகின்ற பொழுது நீங்கள் இந்த வார விடுமுறை நாட்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். குரோசரி என்று பார்க்கின்ற பொழுது ஏராளமான குரோசரி வகைகளும் மலிவு விற்பனையில் இடம்பிடித்திருக்கின்றன. அதே நேரத்தில் கோடை காலத்துக்குரிய தளபாடங்களை கூட எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய தளபாட பிரிவில் பெற்றுக் கொள்ள முடியும். குரோசரி ஐட்டம் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளில் பிஎச்ஐ சசுமி ஓயில் 750 ml 999 பீனட் ஓயில் 699 எஸ்பி இட்லி அரிசி 8 pounds 699 எஸ்பி பொன்னி அரிசி 799 எஸ்பி சீரக சம்பா அரிசி 1299 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ப்ரூ காஃபி 699, அப்பளம் $343, புளி $243க்கு நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் 10 pounds வெள்ளை வெங்காயம் 499, 10 pounds உருளைக்கிழங்கு 399 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். வாழைக்காய் வாழைப்பு £189, கத்தரிக்காய் £199 பெற்றுக் கொள்வதோடு ஏராளமான பல வகைகள் கூட உங்களுக்காக காணப்படுகின்றன. தாயக சுவை தருகின்ற பல்வேறு விதமான மாம்பழங்கள், அதே நேரத்தில் ஃப்ரெஷ் இளநீ வகைகளை கூட உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வர வேண்டிய இடமாக இருக்கின்றது பிரிமியர் லோரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
2: ஜனநாயகன் படம் முன்னாடியே சொன்னது போல் விஜயின் பிறந்த நாளை ஒட்டி வெளிவரும் வாய்ப்பு அதிகமா? அதன் டைட்டில் கார்டில் தளபதி விஜய் என்றுதான் வருமா? சினிமா வேறு, அரசியல் வேறு என்று சொல்லிவிட்டாராம் முதல்வர் விஜய். ஜெயிலர் 2 படம் ஆகஸ்ட் வெளிவரவிருந்த நிலையில் அதன் வெளியீட்டை செப்டம்பருக்கு தள்ளி வைக்க சொல்லிட்டாராம் இயக்குனர் நெல்சன். அதன்படியே செப்டம்பருக்கு நகரதாம் ரஜினியின் ஜெயிலர் 2. பல சிக்கல்களை தாண்டி கடனுக்கு சூர்யா தானே பொறுப்பேற்று ஒரு வழியாக வெளிவந்தது கருப்பு. ஒரு நாள் தாமதமானாலும் சூர்யாவிற்கு மிகப்பெரிய வெற்றியை பரிசளித்துள்ளது ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் வெளிவந்துள்ள இந்த கருப்பு. சூர்யா நடிப்பில் ஆகஸ்ட் வெளியிட திட்டமிட்டு ஜெயிலர் 2 படம் வருமென்று வேற திகதியை யோசித்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படக்குழுவிற்கு ஜெயிலர் 2 பின்னுக்கு தள்ளி போதான செய்தி ஆறுதலை கொடுத்திருக்கான். அப்ப சூர்யாவுக்கு இந்த வருடத்துல 2 வெற்றிகள் கன்ஃபார்ம். பரோட்டா சூர்யாக்க சினிமாவிற்கு வந்து கதாநாயகன் சூர்யாக வெற்றி பெற்று அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுக்கும் சூரியின் எதிர்பார்ப்பிற்கும் பெரிய பட்ஜெட்டிலும் உருவான மண்டாடி படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும். எந்த விநியோகஸ்தர்களுக்கும் படத்தை கொடுக்காமல் தானே ஓன் ரிலீஸ் பண்ணுகின்றார் அதன் தயாரிப்பாளர். காரணம், படத்தின் மீதுள்ள நம்பிக்கை. வெற்றியை கொடுத்தாலும் அடுத்தடுத்த படங்கள் அமையாத நிலையில் மக்கள் மறந்த இயக்குனர் அருண்ராஜ் காமராஜ், விஷ்ணு விஷால் நடிக்க இவர் இயக்கும் படத்தின் படப்பிடிப்பு ஓரளவு முடிவுக்கு வந்துள்ளது. மிக விரைவில் வெளியிடாம். சினிமாவில் சாதித்ததை போல் அரசியலிலும் சாதிக்கலாம் என்று தான் இயக்கிக் கொண்டிருந்த படங்களையும் விட்டுட்டு போன சுந்தர் சிக்கு கிடைத்த மக்களின் பதிலால் மீண்டும் கோடம்பாக்கம் வந்து இடையில் விட்டுச் சென்ற விஷாலில் புருஷன் படத்தை ஆரம்பித்தார் சுந்தர் சி. ஐசரி கணேஷ் தயாரித்த தனுஷின் கரப்படம் வணிக ரீதியில் தோல்வியுற்ற நிலையில் வேல்ஸ் நிறுவன அடுத்தடுத்த வெளியீடுகளும் தயாரிப்புகளும் மந்தகதியில் நகர்தாம். இதற்குள் சுந்தர் சி இயக்கி நயன்தாரா நடித்து பலரது பாராட்டுகளையும் பெற்றுள்ள மூக்குத்தியம்மன் 2 படத்தின் வெளியீடும் உள்ளடக்கமா? 13 வருடங்களுக்கு பின்னர் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியை ருசிக்கின்றார் சூர்யா. கருப்பு அனைவராலும் பாராட்டப்படும் நிலையில் மிகப்பெரிய பாராட்டுகளையும் பெற்றுக் கொண்டார் இசையமைப்பாளர் சாயா பயங்கர். கடன் ஒருபுறம் இருந்தாலும் பல கோடிகளை கருப்பு லாபமாக கொடுக்கும் என்கின்றது கோடம்பாக்கம். ரஜினியும் கமலமலையும் படத்தை ரஜியன் தயாரிக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலை May 4 பின்னர் மாறலாம் என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் தயாரிப்பாளரை மாற்றலாமோ என்று யோசிக்கின்றாராம் ரஜினி. இனித்தான் களம் சூடுபிடிக்கும். பஞ்சா 10
3: சொல்லு.
2: பஞ்சா 10
4: வாடி வாடி வாடி. தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா
5: தண்ணிய போட்டு வந்து தகராறு பண்றியா?
6: சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
5: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.
7: என்ன

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்றுத் தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663, 647 ஓ மை ஹோம்.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
5: 416-900-4599.
6: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. 1 பாடத்துக்கான கட்டணமாக $15, 2 பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
7: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hoursல் $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
8: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000. கேஷ் பாயிண்ட்.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: நேரம் 4:01 கேட்டுட்டு இருக்கிறீங்க மேல் ரசிகர் மன்றம். ரசிகர் மன்றத்தின் 2 நேரத்துக்கு வந்திருக்கிறோம்.
1: சரி, இப்ப காலநிலை என்ன சொல்கிறது? 25°C 31 உணர்றம்.
0: பங்குனி வயது பல்ல காட்டுதுன்னு பாத்தீங்களா? அதே மாதிரிதான் இருக்கு.
1: பல்ல இன்னும் காட்டல.
0: இதுக்கே எப்படின்றீங்க?
1: பல்ல இன்னும் காட்டல, கொஞ்சம் டைம் எடுக்கும்.
0: பயமா இருக்கா?
1: இல்லையே,
0: போக போக பயங்கரமா இருக்குன்றது.
1: வாய்ப்பு இல்ல ராஜா.
0: இல்லையா,
1: எத்தனை சீசனை பாத்துட்டோம்.
0: அதுதானே, எதையும் தாங்கங்களும் பயணம் பாஞ்ச கட்டாய அப்படின்றீங்க.
1: குளிர் என்றாலும் குளிர் தான், வெயில் என்றாலும் வெயில் தான்.
0: நாட்டுக்கு போயிட்டு இருக்க வேண்டியதான்.
1: நாங்க நம்மளை பாத்துட்டு போக வேண்டியதான்.
0: ஆமா, சரி. இந்த மாதிரி
1: அதே போல பாத்தீங்கன்னா கேஸ் பிரைஸ்ல மாற்றம் இல்ல,
0: மாற்றம் கிடையாது. முகவரிக்கும் என்ன
2: காலத்தால் அழியாத மனது மறக்காத காவியங்களை மீட்டு பார்க்கும் நேரம். பார்த்த ஞாபகம் இல்லையோ?
1: இந்த வாரம் பார்த்த ஞாபகம் இல்லையோ பகுதியில பாத்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவிலெல்லாம் எக்கச்சக்கமானவங்க இந்த இன்டர்வியூவை கேட்டிருப்பாங்க. இவருடைய இசைஞானியருடைய இன்டர்வியூ, அவருடைய 50th வருடம் அந்த ஒரு இன்டர்வியூ ஒரு பெரிய அளவில் இருந்ததா. அவர் அப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறார், இப்போ நான் பிஸியாக தான் இருக்கிறேன், ஒரு சாங் எடுத்துகிட்டு இருக்கிறேன், அவள் ஒரு பத்து நிமிஷம் பிரேக் எடுப்பா, நான் வந்துடுறேன்னு சொல்லி சொல்லிட்டு உங்களை இன்டர்வியூ தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்.
0: தேனி போல ஓயாது உழைச்சிட்டு இருக்காரு.
1: 80+ ஆனால் இன்றைக்கும் ஓயாமல் உழைச்சிட்டு இருக்கிறன்றது மிகப்பெரிய வரம். அவருக்கு நாங்க வாழ்த்துக்களை சொல்லுவோம்.
0: முதல்ல வாழ்த்து வணங்கிக்கிறோம். நாங்க நம்ம வாழ்த்து சொல்ற அளவுக்கு நம்ம எல்லாம் பெரிய ஆளு கிடையாது. நம்ம அதனால வணங்குகிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பாத்தினாமையில இது வரைக்கும் ஒரு படத்தை 2nd தடவை வந்து நம்ம பேசினது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இந்த படத்தை அன்னைக்கிளைய பத்தி நம்ம பேசிக்கிறோம்.
1: சொன்னாலும் நீங்க சொல்லுவீங்க இல்ல இல்ல இல்ல வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி.
0: ஆனா இந்த தடவை வந்து மறுக்க முடியாத ஒரு காரணம்,
1: வாயையும் கட்டி கட்டிடுவீங்க.
0: ஆமா, ஆனா இந்த முறை வந்து மறுக்க முடியாத காரணம், ஏன்னா இந்த வீக்கெண்ட தவிர வேற பெட்டர் வீக்கெண்ட் வந்து இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு இருக்காது. ஏன்னா 14/1976 தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. கரெக்டா 50 3 நாட்களுக்கு முன்னாடி பொன்விழா கொண்டாடும் இந்த அன்னக்கிளி. அது மட்டும் இல்லாம இந்த இளையராஜா அப்படின்ற ஒரு மாபெரும் கலைஞரை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியதான். இந்த படத்தை பத்தி நம்ம போன ஒரு எபிசோட்ல பேசிட்டதால இந்த எபிசோட் வந்து 100% டெடிகேட்டட் நம்ம இளையராஜா அவர்கள். அவர் எப்படி உள்ள வந்தாரு, அவங்க இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், இந்த பாடல் பதிவு, அதை பத்தி எல்லாம் பேச போறோம் இந்த படத்துல, இந்த செக்மெண்ட்ல. இந்த இவர் இந்த படத்துக்கு இசைமைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து மியூசிஷியனா இருந்திருக்காரு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அவர் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால்ல இருக்க சலீல் சௌத்ரி அவர்கிட்ட அசிஸ்டண்டா இருந்திருக்காரு. அங்க வந்து செஷன் கிட்டாரிஸ்டா, அப்புறம் பியானிஸ்டா, அப்புறம் ஆர்கனிஸ்டா கூட நிறைய வேலை பார்த்துருந்துருக்காரு.
1: அது மட்டும் இல்ல, SPB அவருடைய தனிப்பட்ட இசை நிகழ்ச்சிகளுக்காக இவரை அப்படியே கூட்டிட்டு போய் பல இடங்களில் அறிமுகப்படுத்தி, அதுக்கு பிறகு அவர்கிட்ட பிஸியான டைம்ல அந்த இசை நிகழ்ச்சி இவரே எடுத்து செய்யற அளவுக்கு சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை கச்சிதமா பயன்படுத்தி மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. உண்மை.
0: ஸோ அவர் அந்த சலீல் சௌத்ரி, அப்புறம் GK வெங்கடேஷ் கன்னடத்தில், ஸோ அவங்க கிட்ட தான் வந்து எப்படி வந்து கம்போஸ் பண்றது, ஆர்கெஸ்ட்ரேட் பண்றது, எல்லாத்தையும் நல்லா கத்துக்கிட்டு.
1: இன்னொரு விஷயம், GK வெங்கடேஷ் அவர் எந்த போயிட்டிலையுமே சொல்லுவாங்க, எனக்கு மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி.
0: ஆமா. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதான் அந்த mid-70s வந்து நம்ம பஞ்சவர்ணாச்சலம் அவர்கள், அவருக்கு வந்து ஒரு புது மியூசிக் டைரக்டர் வந்து தெரியிருந்திருக்காரு. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஒரு டேலண்ட் வேணும், மியூசிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் R. செல்வராஜ் அவருடைய கதையை தான் இந்த படம் வந்து படமாக்கப்பட்டது. அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ராசையான ஒருத்தர் இருக்காரு, அவரை வேணால் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மீட்டிங் ஏற்படுது ரெண்டு பேருக்கும். ஒரு ஏதாச்சும் சரி, ஏதாவது பாட்டு ஏதாவது வச்சிருக்கப்பா போட்டு காட்டுப்பான்னு கேட்டிருக்காரு நம்ம அருணாச்சலம் அவர்கள்.
1: கேட்ட விதம் வித்தியாசம், உன்னோட ஏதாவது இருக்காப்பா, போட்டு ஏதாவது இருக்காப்பா, அப்படிதான் கேட்டார்.
0: ஆமா,
1: உடனே இருக்குன்னா அன்னக்கிளி உன்னத்தேடுது சொல்லி,
0: அவருடைய அந்த ஆஸ்தான ஹார்மோனியத்துல அன்னைக்கிளே ஒன்னு தேடுது, அப்புறம் மச்சான பாத்தீங்கன்னா வரிசையா போட்டாரு. இவர் வந்து கதை ஒண்ணுமே கிடையாது,
1: அது அதாவது அன்னக்கிளி உன்னத்தோட தன்னிட்ட இருக்கிற பாட்டுன்னு சொல்லி அதை பாடி காட்டியிருக்காரு. ஹார்மோனியத்துல பாடி காட்டினோடனே அதே தலைப்பா வச்சுதான் அந்த படம் வந்தது. அது வேற, ஆனா அதுதான் முதல் ஒரு படத்துக்காக அவர் ஏற்கனவே போட்டு வச்சிருந்த டியூன், அது அதுக்குன்னு போடாம போட்டு வச்சிருந்த டியூன், அதை பாடி காட்டியிருக்காரு.
0: அருணாச்சலம் அவர்களுக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட பிறகு இந்த மருத்துவ சின்ன ஒரு எழுதி ஸ்டோரி வச்சிருக்காரு செல்வராஜ். அதுக்கு வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதி, அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த பாடல முதல் வார்த்தையை வச்சு படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மச்சானா பார்த்தீங்களா, அதுவும் வந்து இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஆர்கெஸ்ட்ரா இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் வந்து இதை வந்து பாடி எடுத்திருப்பாரு. அதுவும் ரொம்ப ஃபேமஸான பாங்க பட்டி தொட்டிகள் எல்லாத்தையும். ஸோ அதையும் வந்து உள்ளே கொண்டு வராங்க. இதெல்லாம் இந்த பாடல்களுக்காகவே ஒரு படம், இப்படி கரகாட்டக்காரன் வந்து அப்புறம் வைரவி காத்திருந்தால் அதெல்லாம் வந்து பாடல்களுக்காகவே இப்படி படம் எடுத்தாங்க. ஸோ அதை மாதிரி இந்த பதிலையுமே சரி இந்த பாடல்களுக்காக ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கிலேயே வந்திருக்கு, ஒரு லான்ச் பேடாக வந்திருக்கு. அந்த 76 வந்து போட்டது தான் அதுக்கப்புறம் வந்து
1: வளர்ச்சி தான்.
0: ஆமாம், அடுத்து ஒரு 20-30 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் இப்பயும் வந்து பிஸியாக இருக்காரு. ஆனால் இந்த சினிமாவில் பொதுவாக இந்த வெகுஜன சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிஸியாக இருந்தார். இந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்டு வரும், இந்த பாட்டு கேட்டுட்டு இன்னும் கூட இந்த படத்தை பற்றி பேசலாம். தொடர்ந்து கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம். இது ரசிகர் மன்றம்.

0: பொன்விழா காணும் அன்னக்கிளி திரைப்படத்தை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம பார்த்து ஞாபகம் இல்லையோல. இந்த படத்தில் இந்த இன்னொரு பாட்டு ஒன்று வரும், அன்னக்கிளி உன்னை தேடுதல், ரெண்டு வெர்ஷன் இருக்கும். அதில் சோகமான ஒரு வெர்ஷன் மேல் வெர்ஷனில் பாடுறதுக்கு நம்ம எஸ்பிபி தான் பாடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்திருக்காரு நம்ம இளையராஜா அவர்கள். ஆனால் அவர் கிடைக்காத காரணத்தால் தான் இந்த பாட்டு கடைசியில் நம்ம டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுக்கு பாட வேண்டியதாக போயிடுச்சு. அப்புறம் எல்லா பாட்டுக்குமே இந்த டியூன் போட்டு தான் நம்ம பஞ்சரணாச்சலம் அவர்கள் இந்த படத்துக்கு இந்த பாடல்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்காரு. ஆனால் ஒரு பாட்டு இந்த சொந்தமில்லை பந்தமில்லை மட்டும் டியூன் போடுறதுக்கு முன்னாடியே அவர் லிரிக்ஸ் எழுதிட்டாரு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து டியூன் போட்டிருந்தார் நம்ம இளையராஜா அவர்கள். இருந்தாலும் அந்த படம் அந்த பாட்டு வந்து ரொம்பவும் ஒரு மாதிரி சோகமாக இருக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட் கட், அதாவது தியேட்டரில் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது அந்த பாட்டு இல்லவே இல்லை. ஆனால் மற்றபடி அந்த கேசட்டில் இருந்ததால் டேப்பில் இருந்ததால் எல்லாம் கேட்டுட்டு இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும் படத்துலையும் சொன்ன பிறகு மறுபடியும் இந்த படத்தை வந்து தியேட்டரில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயமே இருந்திருக்கு. நம்ம இளையராஜா அவர்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஒரிஜினல் பேர் ராசையா, அது அருணாச்சலம் அவர்கள் ஏஎம் ராஜா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பாடகர் ஒருத்தர் ஆல்ரெடி இருக்கிறாரு. அவர் மூலமாக மறுபடியும் ராசையா ராஜான்னு வந்தால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் அவனுக்கு இளையா அப்படின்னு முன்னாடி சேர்த்துட்டு இளையராஜா அப்படின்ற அவனுக்கு பேர் வச்சலாம் அப்படின்னு இளையராஜா அப்படின்ற பேருக்கு சொந்தக்காரர் வந்து அந்த பேர் கொடுத்ததுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாரணாச்சலம் அவர்கள் தான். ஸோ அந்த அளவுக்கு பஞ்சாரணாச்சலம் அவர்கள் இளையராஜாவுடைய இந்த தமிழ் சினிமா பயணத்தில் ஒரு முக்கியமான இடத்தை வச்சிருக்காரு. இளையராஜா ஒரு பேட்டியில் சொல்லும்போது அவருடைய ஆரம்ப காலத்தில் நடந்த விஷயத்தை சொல்லும்போது, இந்த படம் ரிலீஸ் ஆகி எல்லாம் பாட்டெல்லாம் பட்டி தொட்டி எங்கும் நல்லா சூப்பராக ஹிட்டாக இருக்குது. அவர் சாந்தோம் பீச்சில் வந்து வாக்கிங் போவாராம் காலையில். அந்த சாந்தோம் பீச்சில் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அங்கே ரேடியோவில் வந்து இந்த பாடலை பற்றி அனௌன்ஸ் பண்ணி வருவான். அடுத்து வரப்போகிற பாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னக்கிளி அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணவொடனே அந்த பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு நபர் வந்து ரொம்ப ஆர்வமாக கத்துவார், ஏ அன்னக்கிளி வருது அன்னக்கிளி வருது, எல்லாம் ரேடியோ போடுங்க ரேடியோ போடுங்க அப்படின்ட்டு. அவர் வாக்கிங் போயிட்டு அந்த பாட்டு முடிவுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த தெருவில் இருக்க எல்லா ரேடியோவுமே இந்த பாட்டை வந்து கேட்டுட்ருக்கோம். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவும் சூப்பரான ஒரு இந்த பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம் அந்த மச்சானை பார்த்தீங்களா பாட்டு வந்து இதுவரைக்கும் வந்து அவர் எழுதி அவர் இசையமைத்த பாடல்களில் இந்த பாடல் தான் ஒரு முக்கியமான பாடல் அப்படின்னு எல்லாருமே வந்து ரொம்பவும் பாராட்டக்கூடிய ஒரு பாட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட இருந்திருக்கு அவருக்கு. ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக் அதிலிருந்து வந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இந்த பாட்டை அவர் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டோட்டல் ஆல்பமே பார்த்தீங்க அப்படின்னா அப்போது 70s மிட் 70s அது. அப்போது வந்து எம்எஸ்வி அவர்கள், அது மட்டும் இல்லாமல் கே வி மகாதேவன் அவர்கள், அவங்களாம் வந்து கொடி கட்டி பிறந்த காலம் அது. அவங்களுக்கே உண்டான தனி பாணி ஒன்று இருக்கும். சுத்தமான கர்நாடக சங்கீதத்தில் கே வி மகாதேவன் வாசிப்பார், இவர் கொஞ்சம் வெஸ்டர்ன் ஃபியூஷனில் நம்ம எம்எஸ்வி பண்ணுவார். ஆனால் இவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கிளாசிக்கல் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அதை ரெண்டையும் வந்து தமிழ் நாட்டுப்புற பாட்டில் புகுத்தினா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான காம்போ யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அதனால தான் அந்த சவுண்டிங் அந்த விஷயம்லாம் கேட்கும்போது எல்லாருக்குமே புதுசாக இருந்திருக்கு. இந்த மச்சானை பார்த்தீங்களா பாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் அந்த அளவுக்கு டான்ஸ் ஆடி மக்கள் என்ஜாய் பண்ணிருக்காங்க.
1: இதில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக விளங்கக்கூடியமான சொல்கிறேன்னு சொன்னால், ரோஜா படம் வந்த நேரம் பார்த்தீங்க அதுவரையில் கேட்டுருந்த சவுண்டிங் வித்தியாசம், ரோஜா படம் வந்ததுக்கு பிறகு அந்த சவுண்டிங் முற்றிலுமா வித்தியாசம். அந்த ரெண்டு வித்தியாசம்ன்றது அந்த ஜென்ரேஷனுக்கு, இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். என்ன பார்த்தீங்க அதைத்தான் இப்போ வரைக்கும் கொண்டு தெரிகிறாங்க. இதே வித்தியாசம் தான் அந்த காலகட்டத்தில் 76 இளையராஜா அவர்களுடைய வருகையில் வந்த மாற்றம், இந்த பெரிய மாற்றம் தான்.
0: ஆமாம், அதனால தான் இளையராஜாவையும் சரி ஏஆர் ரமணியும் சரி ஒரு ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி பாணி உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் முக்கியமாக இந்த திரை இசை பாடல்களில் வேற ஒரு ஜானர் வேற ஒரு ஃப்ளேவர் வந்ததுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் இருந்து இன்னொரு பாட்டு கேட்டுட்டு நேரம் இருந்தால் இன்னும் கொஞ்சம்
1: இல்லை, அதில் இன்னொரு விஷயம் சொல்லலாம். நாங்கள் என்னென்னு சொன்னால், இப்போ இளையராஜா அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த விஷயமெல்லாம் செய்தார்னு சொல்லி சொன்னாலும் அந்த ஜென்ரேஷன் மாற மாற, காலங்கள் மாற மாற, அதுக்கேற்ற மாதிரி இசையிலேயும் மாற்றங்கள் பல விதங்கள் இருக்கு. ரஹ்மான் அந்த ட்ரெண்டை மாற்றினாலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அதை அடாப்ட் பண்ணி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சவுண்ட் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அதில் ரெக்கார்ட் பண்ணுறவங்க சவுண்ட் இன்ஜினியர் மாஸ்டர் பண்ணுறவங்கலாம் அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஆக்களை வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விடுதலை படம், விடுதலை பார்ட் 2 நினைக்கிறேன், அதில் நீங்கள் அந்த மியூசிக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நாங்களே பேசிருக்கோம் இதுக்கு முதல்ல இந்த விஷயத்தை பற்றி, அதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. அப்போ நான் யோசிச்சேன், இவர் இப்படி தன்னை மாற்றிக்கொண்டாரு, வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வண்டி ஓடுமோன்னு சொல்லி இப்படி நினச்சிட்டு இருந்தது. அப்போ அதோட சம்மந்தப்பட்ட ஆக்களோட அப்படி பேசுகிற நேரத்தில் அவங்க சொன்னாங்கன்னா அவரை கன்வின்ஸ் பண்ணுறதே கஷ்டம். அதாவது இந்த டெக்னாலஜிக்குள்ளே இவரை கொண்டு வரது, இந்தந்த விஷயங்களை புதுசாக அட் பண்ணுறதுன்றது கஷ்டம். ஆனால் அப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவர் சொன்னாராம், சரி நோ பார்த்து செய்யுங்கடான்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகுதான் இவங்க அந்த சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் வித்தியாசமா எல்லாம் ட்ரை பண்ணி இருக்காங்க. ஆனா உண்மையா அது வொர்க் அவுட்.
0: ஆனா
1: இனி வர்ற இல்ல படம் மட்டும் இல்ல பேக்ரவுண்ட் பின்னணி இசையும் ரெண்டுமே சேர்த்து இனி வார விஷயங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அல்லது பழைய அதே பல்லவியை தான் அவர் பயன்படுத்துவாரா, அவங்க அதுக்கு பழக்கப்பட்டவங்க, குறை சொல்ல இயலாது ஆனா அதுக்கு பழக்கப்பட்டவங்க. அடுத்த ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் ஒரு அடுத்த ஜென்ரேஷனோட நாங்க மெர்ஜ் ஆகணும்னு சொல்லிச்சுன்னா சில சில விஷயங்களை
0: மாறித்தான் போகணும். இன்னொரு கிளாசிக் சாங் கேட்டு வரும், தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் இஸ்ட் எஃப்எம் இது ரசிகர் மன்றம்.

0: எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போதும் ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா தடங்களுக்கு பஞ்சம் இருக்காது. அந்த வகையில் தான் இளையராஜா அவர்களுடைய இசைப்பயணம் ஆரம்பமாகட்டும், இந்த படத்துடைய இந்த பாட்டு ரெக்கார்டிங் ஆகட்டும். ஏன்னா அந்த முதல் பாட்டே வந்து இந்த அன்னக்கிளை உன்னைத்தேடுதே, அதுதான் இந்த படத்துக்காக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி ரெக்கார்டிங் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் கட் ஏற்பட்டது. என்னடா இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவுக்கு வரோம், வந்து ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம், இப்போ போய் வந்து பவர் கட் ஆகுது அப்படின்னு, சரி பரவாயில்ல அப்படின்னு போகலான்ட்டு ரெண்டாவது தடவை போகிறாங்க. ரெண்டாவது தடவை போகும்போது ரெண்டாவதையும் எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்தா இல்லைங்க, பாட்டு சரியாக ரெக்கார்ட் ஆகலை, ஏதோ ப்ளக்கு வந்து சரியாக மாட்டலை அப்படின்னு சொன்ன பிறகு இன்னுமே வந்து ஒரு மாதிரி தடங்களாக போயிட்டே இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கெல்லாம் நம்ம வளர்ந்து தருவோமான்னு சொல்லிட்டு மூன்றாவது முறையாக வந்து இப்போ இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணும்போது தான் இந்த பாட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயமும் இருக்குது. அதனால் நம்ம ஒரு பாடம் கூட எடுத்துக்கலாம், எதுலேயுமே வந்து தடங்களை வரதான் செய்யும், அதுக்காக நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, நம்ம முயற்சி வந்து தடையில்லாமல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் இளையராஜா அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் போட்டு பார்த்துட்டு இல்லைங்க படம் வந்து ஒரு ஆர்ட் ஃபில்ம் மாதிரி இருக்குது, இந்த படம்லாம் வந்து கலெக்ஷன் வருமானு தெரில, ஏன்னா புது மியூசிக் ரேட்டு வேறு சொல்கிறீங்க, ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேறு இருக்குது, எல்லாம் வந்து நிறைய பேர் கலரில் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து விமர்சனம் இருக்குது. இருந்தாலும் ஒரு வழியாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிடுது. ரிலீஸ் ஆன பிறகு பார்த்திங்க அப்படின்னா பட்டி தொட்டி எங்கும் இந்த பாடல்கள் மூலமாகவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய விலாசம் கிடைக்குது, ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அதனால தான் இந்த படம் 25 வாரங்கள் வெள்ளி விழா படமாக இந்த படம் வந்திருக்கு. அந்த படம் இளையராஜா அவர்களுடைய திரைப்பயணத்துக்கு பிள்ளையார் சுழி போட்டது. அந்த பிள்ளையார் சுழி வந்து இன்னும் பெரிய ஒரு தொடர்புள்ளியாக வந்து போயிட்டே தான் இருக்குது. 50 வருடங்களை கடந்து இளையராஜா அவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் சூப்பராக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. அவர் இன்னும் தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு வாழ்த்திட்டு நம்ம பார்த்தனாவும் இல்லையா இப்போதைக்கு முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகும். நேரம் 4:23. இந்த சமயத்தில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
1: தொடர்ச்சியாக இந்த நீண்ட வார விடுமுறை நாட்களிலும் சிறப்பு மலிவு விலைகளோடு உங்களை பிரிம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய கார்டன் சென்டர் இங்கு இருக்கின்ற விஸ்தரிக்கப்பட்ட கார்டன் சென்டராக இன்றைய நாளில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த வாரத்தில் இந்த லாங் வீக்கெண்ட்ல நீங்களும் உங்களுடைய வீட்டு தோட்டத்துக்குரிய அனைத்து விதமான மரக்கறி கன்றுகள், அதே நேரத்தில் செடிகள் கொடிகள் என்பவற்றுடன் பூங்கட்டுகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வருகின்ற பொழுது உங்களுக்காக சிறந்த பிரிவாக எஸ்பி இம்போர்ட்டினுடைய கார்டன் சென்டர் காணப்படுகின்றது. இந்த வார நீண்ட வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு கார்டன் சென்டரிலும் கூட தொடர்ச்சியான மலிவு விற்பனையை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் எஸ்பி இம்போர்ட்டினுடைய குரோசரியாக இருக்கட்டும், அதே நேரத்தில் மரக்கறி மற்றும் பழங்கள் இவற்றோடு தளபாட பிரிவு, கடலுணவுப் பொருட்கள், மாமிச அங்காடி என்று சொல்லி அவையும் இந்த மலிவுப்பினை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இவற்றோடு உங்களுடைய வீடு மற்றும் ஆலயத்துக்கு தேவையான அனைத்து விதமான பூஜை பொருட்களையும் எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய பூஜை பிரிவில் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒரே இடத்தில் பல்வேறு அங்காடிகளோடு 3 தசாப்தங்களுக்கு மேலாக எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் பதத்தினை சேமித்துக் கொண்டு தரமான பொருட்களை வாங்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது நீங்களும் எஸ்பி இம்போர்ட்டர்ஸை நாடிக்கொள்ளலாம். எஸ்பி பிராண்ட் ஐட்டம் நிறைய

0: இருக்கின்றது. எஸ்பி பிராண்ட் ரைஸ் ஆக இருக்கட்டும், அதே நேரத்தில் எஸ்பி பிராண்ட் அவலாக இருக்கட்டும், அவை கூட பல்வேறு தெரிவுகளில் இன்றைய நாளில் உங்களுக்காக மலிவு விலையில் இடம் பிடித்திருக்கின்றன. எஸ்பி இம்போர்ட்டேஷனுடைய பிராண்ட் என்று வருகின்ற பொழுது பல்வேறு விதமான மூங்கில் அரிசி, புழுங்கல் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, தூங்க அரிசி, கருப்பு காவணி அரிசி போன்றவற்றை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் சுவப்பு அவள், சோள அவள், குதிரைவாளி அவள், கவுனி அவள், தினை சாமி அவள் போன்றவற்றை கூட நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டேஷன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் உங்களுடைய நோய் உபாதைகளுக்கு ஏற்ற வகையில் மூலிகை தாவரங்கள், அப்படி இல்லாட்டி மூலிகை செடிகள், மூலிகை பவுடர்களை நீங்கள் தேடுறீங்கன்னா அதற்கு ஏற்ற வகையில் மூலிகை பிரிவு கூட இங்கே காணப்படுகின்றது. ஒவ்வொரு உடல் உபாதைக்கும் நிவாரணம் தரக்கூடிய மூலிகை வகைகள் ஏராளமாக இருக்கின்றன. அவற்றை கூட மலிவு விலையில் இந்த வாரத்தில் தந்து கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் தாயக சுவை தருகின்ற பல்வேறு விதமான மாம்பழம், பலாப்பழம், இவற்றோடு ஃப்ரெஷ்ஷான செவ்வள நீர், இளநீர் வகைகளை கூட எஸ்பி இம்போர்ட்டேஷனில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய நாளில் வருகின்ற பொழுது, இந்த வாரத்தில் வருகின்ற பொழுது இந்த சமருக்கு ஏற்ற வகையில் உடனுக்குடன் ஃப்ரெஷ் இளநீராக இருக்கட்டும், கரும்பு ஜூஸ் ஆக இருக்கட்டும், அவற்றையும் உடனுக்குடன் இங்கே விழுப்புரத்தில் வழங்கிக் கொண்டிருப்பதை அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறு விதமான மாம்பழங்கள் மிக மலிவாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் பலாப்பழம் முழுசாக பெறுகின்ற பொழுது பவுண்ட்ஸ் 129 நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் பலாப்பழம் ஸ்லைசஸ் ஆக கூட பெற்றுக்கொள்ளலாம். இது மட்டுமல்லாமல் ஏராளமான குரோசரி வகைகளும் கூட இந்த வாரத்தில் மலிவு விலையில் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நெஸ்டமோட் 699, அங்கர் 699, மிக்சர் 499, லெமன் பப் 243 குட் டே பிஸ்கட் வந்து $343 தரப்படுகின்றது. ஏராளமான பொருட்கள் மிக மலிவாக பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இடம் பிரிவியன் லோரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
1: Weekend East FM 102.7. It's cool.
2: மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் அவர்கள் விடுக்கும் அறிவித்தல். ஆன்டாரியோ மாகாண வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வாரம் இது. ஸ்காப்ரோ ரோச்பாக் தொகுதியின் மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் அவர்கள் கொண்டு வந்த சட்ட மூலம் 104 கீழ் இந்த வருடம் 6வது ஆண்டாகவும் தமிழின அழிப்பு அறிவூட்டல் வாரம் மே மாதம் 12 முதல் மே மாதம் 18 வரை மாகாணம் முழுவதிலும் கடைபிடிக்கப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவுகளை சுமந்து நிற்கும் எம் சமூகம் இன்று கல்வியின் மூலமாக உண்மையை உலகிற்கு உரத்து சொல்கிறது. பிராம்டனில் நிமிர்ந்து நிற்கும் தமிழின அழிப்பு நினைவகம் இம்மாணவர்கள் நேரில் கற்கும் வரலாற்று சாட்சியமாகவும் உலகெங்கும் இருந்து வரும் தமிழ் உறவுகள் அஞ்சலி செலுத்தும் நினைவிடமாகவும் உயர்ந்து நிற்கிறது. இந்த வாரம் உங்கள் இல்லங்களிலும் பிள்ளைகளின் பாடசாலைகளிலும் பணியிடங்களிலும் இது குறித்த உரையாடல்களை முன்னெடுக்க வேண்டும். இம் வரலாற்றை ஏனைய ஒன்டாரியோ வாழ் மக்களோடும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கல்வியின் ஊடாக எமது வரலாற்றை பாதுகாப்போம். நீதிக்கான பயணத்தில் ஒன்றிணைவோம். மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் அவர்கள் விடுத்த அறிவித்தல் கேட்டீர்கள்.
3: வீடு விற்பனை துறையில் 20 மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கென வைனனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
4: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். May 16-17 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில்ஸ்
5: பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோலைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோலைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோலைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074.
8: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
9: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
8: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
9: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
8: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ. 416-649-63
3: Weekend East FM Tamil. Tamil. Dirty little tassam. East FM Tamil. Say the hell.

0: கனடாவின் கடந்த மாதத்துக்கான பணவீக்கம் 3.1% வரையில் அதிகரித்திருக்கக்கூடும் என பல்வேறு நிதி நிறுவனங்களின் பொருளாதார வல்லுநர்கள் எதிர்வு கூறியுள்ளனர். பிரதானமாக எரிபொருள் விலை அடங்கலாக ஈரான் போர் கனடாவில் ஏற்படுத்தியுள்ள விலையேற்றங்கள் இதற்கு காரணமாக தெரிவிக்கப்பட்டுள்ளன.
1: இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் இன்றைய நாளும் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. நாளை முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இடம்பெறவுள்ள நினைவேந்தல் நிகழ்வில் இனம், மதம், கட்சி, பிரதேச வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது.
0: இலங்கையின் இறுதியுத்தம் மஹிந்த ராஜபக்ஷ போன்றவர்களை தேசிய வீரர்களாக காட்டுவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாக சம உரிமை இயக்கத்தின் அழைப்பாளர் இந்திரானந்த டி சில்வா தெரிவித்துள்ளார். யுத்தத்தில் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் குறித்து இன்றும் பேசப்படுவது இல்லை என அவர் கூறியுள்ளார்.
1: தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சராவதை தடுக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டதாக எழுந்த சர்ச்சைகளை நடிகர் ரஜினிகாந்த் மறுத்துள்ளார். முதலமைச்சர் விஜய் மீது தமக்கு பொறாமை இல்லை எனவும் பெரிய கட்சிகளை தோற்கடித்து தனிப்பெரும் வெற்றியினை பெற்றதில் ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சியே என்றும் ரஜினிகாந்த் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் FM 102.7.
4: ஈஸ்ட் FM 102.7.
5: காலங்கள் கடந்தும் காட்சினில் பரவி காதுகளை வருடும் கரும்பென இனிக்கும் கானம், இது காட்சினிலே வரும் கீதம்.

0: இது காட்சியிலே வரும் கீதம்.
1: நேரம் 4:37 ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இஸ்ட் எஃப்எம்எல் விட்பி டுரம் அருள்மிகு ஸ்ரீ நவதுர்க்கை ஆலய அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் May 18 திங்கட்கிழமை மாலை 6 நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அத்தருணம் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து எம்பெருமாட்டியின் அருள் பெற்று செல்லும் வண்ணம் அழைக்கின்றனர் ஆலய அறங்காவலர் சபையினர். விட்பி டுரம் அருள் ஸ்ரீ ஸ்ரீ நவதுர்க்கை அம்மன் ஆலயம், 9616 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2B, விட்பி, 416-276-9101.
2: May 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு நாளை ஈஸ்ட் எஃப்எம்மில் வழமையான நிகழ்ச்சிகள் மாற்றியமைக்கப்படும். நாளை முழுவதும் நினைவேந்தல் ஒளிபரப்பு எடுத்து வரப்படும்.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
4: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தாம்சி, 4378607002.
5: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியல் ஓடோ, கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி, 6472682710, 6472682710.
6: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
7: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
8: போட்ட புது சேலை உடுத்தி
9: ஸ்காபரோவில்
10: அகரம் சில்க்,
9: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
10: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
9: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
10: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
9: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
10: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
11: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க.

ராஜா நன்ட்ட ஒரு சாங் பாடியிருந்தேன், பூஜைக்கு உண்டான பாட்டு. டே வெளியில் வந்த உடனே சொன்னார் வைரமுத்தனோட பாட்டு, இந்த வருஷம் இதாண்டா சூப்பர் ஹிட்டு, ஆ சூப்பராக இருக்கும், நிச்சயமாக ரொம்ப நல்ல பேர் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அவரோட பிளஸிங் வாங்கி தான் ஷூட்டிங்க்கு வந்தேன். அவர் நடிக்கிறேன் ஒரு இருந்தது. ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டு வந்து ஹீரோயினை நினச்சிக்கிட்டு ஹீரோ பாடுற மாதிரி ஒரு பாட்டு. நான் வந்ததுக்கப்புறம் டைரக்டர் ஸ்ரீதர் சுச்சுவேஷன் மாற்றிட்டாங்க, மாற்றிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடிட்டு பாடுற மாதிரி பாட்டு. நான் பாடினது வந்து அவளை இன்று நினைத்தாலும் இதயம் முழுதும் மழைக்காலும், அவளை நினச்சிக்கிட்டு பாடணும், பனிவிழும் மலர்வனம் அவள் பார்வை ஒருவரம்னு இருந்தது நான் பாடினது. அதுக்கப்புறம் மாற்றி பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை என்ன ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க, நாங்கள் கிடைக்கல, கண்டக்ட் பண்ண முடியல. அப்புறம் பாலனை பாடிட்டாங்க, ரொம்ப அற்புதமாக பாடிட்டாங்க. படத்தில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கல இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எவ்வளோ பாட்டை மிஸ் பண்ணிட்டேன் பார்த்தியா அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப வருத்தம் அது. அப்புறம் குறிப்பாக இந்த பாட்டு வந்து நான் உன்ட்ட முடிஞ்சவுடனே சொன்னேன், ரெக்கார்டிங் முடிஞ்சவுடனே பெரிய சூப்பர் ஹிட் ஆகுது இந்த பாட்டு அப்படின்னு. அதை தேடினப்போ நீ பாரு உங்களுடைய அவர் பாடுற மாதிரி ஆகிடுச்சு.

0: பாட்டு பழசு செய்தி புதுசு.
1: 4:46 நிமிடம் ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் தருகிற மலை விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம். டப்ளியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் இந்த நீண்ட வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு தொடர்ச்சியாக மலைவிப்படி தந்து வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் டப்ளியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்க்கு வருகின்ற பொழுது அனைத்து விதமான குரோசரி வகைகள், மரக்கறி, பழங்கள், தளபாடம், அதை நிறுத்தல், கடலுணவு பொருட்கள், மாமச வகைகள் என்று அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்வதோடு ஆலயம் மற்றும் வீட்டு பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்களையும் நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய கார்டன்ஸ் என்று கூட விஸ்தரிக்கப்பட்டு அங்கே கூட மலைவிப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு அழகான, ஒரு மிக முக்கியமான சமருக்குரிய இந்த வெதரோட நாங்களும் இந்த வீக்கெண்ட்ல இணைந்திருக்கின்றோம். எனவே இந்த 3 நாட்கள் நீங்கள் கார்டன் சென்டர்ல வருகின்ற பொழுது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் நிறையவே இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக வாரம் முழுவதும் உங்களுக்காக கார்டன் சென்டர் காணப்படுகின்றது. எனவே உங்களுடைய வீட்டு தோட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான பூங்கன்றுகள், மரக்கறி கன்றுகளை நீங்கள் இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்டர்ஸுடைய கார்டன் சென்டரில் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வாரம் தரப்படுகின்ற மலைப்படி என்று பார்க்கின்ற பொழுது இப்பொழுது பீட்ரூட் பவுண்ட் 99 சென்ஸுக்கும், வாழைப்பழம் பவுண்ட் 89 சென்ஸுக்கும், உள்ளி பவுண்ட் 199, ரோமா டொமேட்டோ பவுண்ட் 229க்கும், ரவுண்ட் டொமேட்டோ பவுண்ட் 199க்கும், கோவா 199 ஈச்சாக நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். ஜிஞ்சர் பவுண்ட் 299க்கும், கரிமிளகாய் பவுண்ட் 299, மரவள்ளி கிழங்கு பவுண்ட் 149க்கு நீங்கள் பெற்றுக் கொள்வதோடு சிலோன் ஆனியன் பவுண்ட் 599க்கு நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாது மல்லி இலை $3-4-5, புதினா $3-4-3 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். கியூக்கம்பர் $3-4-2-50க்கும், பைன் ஆப்பிள் $3.99 ஈச்சாக நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாது கப்பல் வாழைப்பழம் பவுண்ட் 249க்கும், மாதுளம் பழம் $2-5 பெற்றுக் கொள்கின்ற பொழுது அதை நேரத்தில் வெள்ளை வெங்காயம் 10 pounds 499க்கு நீங்கள் பேக்காக பெற்றுக் கொள்ள முடியும். உருளைக்கிழங்கு 10 pounds பேக் 399க்கு பெற்றுக்கொள்ளலாம். இது மட்டுமல்லாது வாழைக்காய் வாழைப்பூ பவுண்ட்ஸ் 189க்கும், கத்திரிக்காய் பவுண்ட் 199க்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இராசவல்லி கிழங்கு இங்கே இப்பொழுது ஃப்ரெஷ்ஷாக இருக்கின்றது, அவற்றை கூட சிறப்பு விலையில் தந்து கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாது உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மூலிகை வகைகளை கூட நீங்கள் இங்கு பெற்றுக்கொள்ளலாம். கனடாவில் மிக அரிதாக கிடைக்கின்ற பல்வேறு விதமான மூலிகை வகைகள் மிக மலிவாக எஸ்பி போட்டஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது மருதாணி இலை, பப்பாசி இலை, இன்சுலின் இலை, ருத்தி இலை, முடக்கொத்தான், திரண்டை என்று சொல்லி ஏராளமான மூலிகை வகைகளை கூட நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதை நிறுத்து பூஜை சுவாமி அறைக்கு தேவையான அனைத்து விதமான விடயங்களும் கூட இங்கே பூஜை அங்காடியில் காணப்படுகின்றது. சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், தண்ணீர், அத்தர், பித்தளை விளக்கு, உமி, வைக்கோல், சந்திர மாலை, சுலகு வேட்டி, சுவாமி சாரி என்று சொல்லி அனைத்தையும் பெற்றுக்கொள்வதோடு உங்களுக்கு தேவையான மளிகை மாலை, கருத்த மாலை, கொண்டை மாலை என்று சொல்லி அவற்றை கூட நீங்கள் இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த நீண்ட வார விடுமுறை நாளில் உங்களுக்கான ஒரு ஷாப்பிங் சென்டர் என்று வருகின்ற பொழுது நீங்களும் வரலாம். பூம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
1: 4:49 நிகழ்ச்சியின் நிறைவுக்குள் நாங்களும் வந்திருக்கணும். அந்த வகையில் இன்று நாளும் உங்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் விடைபெறுகின்றோம். 16 வயதுக்குட்பட்டவர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சிகளோடு பாடலை தருவதற்கு காவியா, அதே போலவே வருகிற வாரமும் இதே போல சுவாரஸ்யமான ஒரு ரசிகர் மன்றம் உங்களுக்காக வரும் என்று சொல்லிக்கொண்டு
3: சைனா படையுடைய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. இப்ப எல்லாம் நீங்க சொன்னீங்கல்ல, கருப்பு படம் வந்து எல்லாம் சூப்பர் டூப்பரா இருக்குது அப்படின்ட்டு, எல்லாம் சூர்யா ரசிகர்களுக்கு வந்து என்ன மனநிலை இருக்கும் அப்படின்னா, கருப்பு தாங்க எனக்கு பிடிச்ச கலர் இனிமேல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால அந்த ஒரு எவர்கிரீன் சாங்கை நம்ம போட்டுட்டு போற போக்குல அந்த சூர்யாவுடைய ரசிகர்களையும் திருப்திப்படுத்திட்டு என்ன செஞ்சேன் எனக்கு குழப்பமா ஒரு மனநிலை இருக்குதா, இப்படி குழப்பமான பாட்டும் பாடுவாங்க, அப்படியே மெலோடியா பாட்டும் பாடுவாங்க, குத்து பாட்டும் பாடுவாங்க,
1: கிளாசிக்கலும் பாடுவாங்க.
3: ஆமா, சோ அந்த அளவுக்கு மல்டிபிள் ரேஞ்ச் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. சோ அந்த பாட்டையும் போட்டு மக்கள் சூரிய அரசியர்களையும் வந்து குதூகலப்படுத்துவோம்.
1: சரி, நாங்கள் அந்த பாடலோடு விடைபெறுகின்றோம். மறுபடி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள்
3: உங்கள் நண்பன் ராஜேஷ்,
1: உங்கள் நண்பன் சஞ்சயன்.
3: நன்றி, வணக்கம்.

0: திருப்பண்பலை
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. 416-720-1184.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, சல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் sale. 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch. 416-474-1016.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS கார்கோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS கார்கோ.
7: ABS Mr. P. சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. சிங்கராஜ்
8: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாலும்.
2: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
9: Weekend Wonder. Weekend East FM.
10: Where are you?
9: Weekend East FM. 102.7. Weekend East FM.
11: The greatest.

0: நன்றி நன்றி சஞ்சயன், நன்றி ராஜேஷ். இனிய மாலை வணக்கம் நேர்களே, அதுவும் குட்டீஸ் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். இப்பொழுது 5:01 இருக்கின்றது. இப்பொழுது தொடக்கம் 7 வரை நீங்களும் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் காவியா நிதாகரன். டொரண்டோவின் தற்போதைய காலநிலை வெளியில் இப்பொழுது 26°C ஆக இருக்கின்றது. உணர்நிலை 32°C. அப்படி நாங்க வாகன எரிபொருள் விலையை பார்த்தோம் என்றால் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் ஒருவித மாற்றமும் இல்லை. தொடர்ச்சியாக நீங்களும் 7 வரை எங்களோடு இணைந்திருக்கலாம். மலையங்கள் 416-5544-0040.
1: பக்கத்து கிளாஸ் தான்
2: மஜா பண்ணிட்டான்பா.
1: அப்படியா? டேய் உண்மையிலேயே மடா,

0: ரொம்ப ஒரு செலிப்ரேஷன் மோடான பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்திருந்தோம். நிறுவப்படுது 5:04 நிமிடமாக இருக்கின்றது. நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டெஃபமின் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். நாங்கள் இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் தரும் தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம் எஸ்பியின் போட்டோஸ். இந்த நீண்ட வார விடுமுறை நாட்களில் மிகச்சிறந்த மலிவு விற்பனையோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அடிக்கடி சொல்கின்ற ஒரு விஷயம், இங்கே உங்களுக்காக கார்டன்ஸ் என்று மிக முக்கியமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த நீண்ட வார விடுமுறை நாளில் நீங்களும் உங்களுடைய வீட்டு தோட்டத்தை ஆரம்பித்திருப்பீர்கள். இந்த வீட்டு தோட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது தரமான மரக்கறி கன்றுகள், பூங்கன்றுகள், பல்வேறு தெரிவுகள் உங்களுக்கு தேவை என்று வருகின்ற பொழுது அதற்கான இடமாக எஸ்பியின் போட்டோஸினுடைய விஸ்தரிக்கப்பட்ட கார்டன்ஸ் என்று காணப்படுகின்றது. நீங்கள் வருகின்ற பொழுது ஏராளமான பல்வேறு விதமான மரக்கறி கன்றுகளை பெற்றுக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் பூங்கன்றுகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் தாயகத்தில் விரும்பி சாப்பிடுகின்ற பல்வேறு மரக்கறிகள் உங்கள் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும் என்று பலரும் விரும்புவீர்கள். அந்த கன்றுகளை கூட நீங்கள் இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் பெற்றுக்கொள்ளலாம். பல்வேறு விதமான தாயகத்தின் நினைவுகளை கொண்டு வருகின்ற பல்வேறு விதமான மரக்கறி கன்றுகளை நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாது குரோசரி வகைகள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வார மலிவு விற்பனையில் இப்பொழுது நெஸ்டமால் 699, அங்கர் 699, மிக்சர் 499 பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றோடு மேகி கோகனட் பவுடர் 300 கிராம் 399, எஸ்பி கறி பவுடர் 799, உப்பு $2 for $5, சர்க்கரை $2 for $5, அரமியா நிரோ சீக்கன் பிராண்ட் மீட் $4 for $10க்கு நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். டால்மா சோயா மீட் 89 cents, கிங் கறி பவுடர் 900 கிராம் 15.99, வறுத்த சுவப்பரிசிமா 8 pounds 8.99 பெற்றுக் கொள்வதோடு பிரீமி நல்லெண்ணெய் 699, இதயம் நல்லெண்ணெய் 799, தோரம் பருப்பு 8 pounds 9.99, மைசூர் பருப்பு 8 pounds 5.99, முழு உளுந்து 8 pounds 9.99 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். பிஎஸ்ஐ நல்லெண்ணெய் 11.99 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது புளி $2 for $3, அப்பளம் $3 for $3, ப்ளூ காஃபி 699 பெற்றுக் கொள்ள முடியும். எஸ்பி சீரக சம்பா அரிசி 12.99, எஸ்பி பொன்னி அரிசி 7.99, எஸ்பி இட்லி அரிசி 8 pounds 6.99, பீனட் ஆயில் 6.99, பிஎச்ஐ சசினி ஆயில் 750 ml வந்து 9.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது மட்டுமல்லாது எஸ்பி பிராண்ட் பல்வேறு விதமான அரிசி வகைகள், அவல் வகைகளை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பல்வேறு நோய்களுக்காக நீங்கள் சில விடயங்களை தேடுவீர்கள். அவ்வாறான மூலிகை பொருட்கள், அதே நேரத்தில் அரிசி வகைகளை கூட நீங்கள் இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மூங்கில் அரிசி, புலுங்கல் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, பூங்கு அரிசி, கருப்பு கவுனி அரிசி என்பவற்றை பெற்றுக் கொள்வதோடு சிவப்பு அவள், சோள அவள், குதிரை வாலி அவள், கவுனி அவள், திணை சாமை அவள் என்பவற்றை என்பவற்றையும் பெற்றுக் கொள்ளலாம். இவற்றோடு எல்லா விதமான நூடுல்ஸ் வகைகளும் இப்பொழுது மலிவு விற்பனையில் இடம் பிடித்திருக்கின்றது. நீங்கள் பெற வேண்டிய இடம் ரூம்லி என்னோட சந்திப்பில் எஸ்பி importance.

இந்நேரம் இப்பொழுது 5:10 நிமிடமாக இருக்கின்றது. நீங்களும் தொடர்ச்சியாக இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு நாளை ஈஸ்ட் எஃப்எம்மில் வளமையான நிகழ்ச்சிகள் மாற்றி அமைக்கப்படும். நாளை முழுவதும் நினைவேந்தல் ஒளிபரப்பு எடுத்து வரப்படும். தொடர்ச்சியாக நீங்களும் 7 வரை இணைந்து கொண்டு உங்கள் விருப்பப்பாடல்களை கேட்டு மகளலாம். 16 உட்பட்டவர்கள் அலையங்கள் 416-554-4000.

0: உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்போரோ. 416-841-5301. 416-841-5301.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீபா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீபா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
0: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம். 6478334998. 6478334998.
3: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போனோம், ஏன்னா இது ஈஸ்டர்.

ஒலித்தது ஆதவன் திரைப்பட பாடம். பாடல் நிறைவுப்பட்டது 5:23 இருக்கின்றது. நீங்களும் தொடர்ச்சியாக உங்களோட இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியோடாக இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக நீங்களும் எங்களோடு இணைந்து கொண்டு உங்கள் பிற்ப பாடல்களை கேட்டு மகளலாம். 4164554 0

0: பாரிஸ் ஜெயராஜ் இசை அமைப்பில் வெளிவந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. நேரப்பொழுது 5:29 தொடர்ச்சியாக நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ள அழைக்கலாம். 416-554-4040.
1: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-5656-416-908-5656.
2: East FM, Tamil, Seedigal.

0: ஈரான் போரணை நிறுத்தும் முயற்சிகளில் மேலும் ஒரு பின்னடைவாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் அணுமின் உற்பத்தி நிலையங்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவுடனான மேற்கு எல்லையிலிருந்து இந்த ட்ரோன்கள் ஏவப்பட்டுள்ளதாக அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளது. எனினும் ஈரான் மீது நேரடி குற்றச்சாட்டுகள் அமீரகத்தால் சுமத்தப்படவில்லை. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு யார் காரணமாக அமைந்தார்களோ அவர்களுக்கே வாக்களித்து பதவியில் அமர்த்தும் நிலைக்கு தமிழ் மக்கள் தள்ளப்பட்டுள்ளதாக சமூக நீதி செயற்பாட்டாளர் அருத்தந்தை மாஸ் சக்திவேல் விசனம் வெளியிட்டுள்ளார். தோல்வியடைந்த அமைப்பான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு தமிழ் அரசியல்வாதிகள் யாத்திரை செல்வது போல சென்று வருவதாகவும் அதில் கூட ஒற்றுமை இல்லை என்றும் அவர் சாடியுள்ளார். முள்ளிவாய்க்கால் நிலைவேந்தலும் மாவீரன் நாள் நிகழ்வுகளும் திருவிழாக்கள் போல மாற்றப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் தாவேக ஆட்சியில் காங்கிரசுக்கு அமைச்சர்கள் வழங்கப்பட்டால் அக்கட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி எச்சரித்துள்ளார். அதேவேளை கடந்த திமுக அரசு 10.5 லட்சம் கோடி ரூபாய்கள் கடன் வைத்துவிட்டு சென்றுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கூறியதை முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். இசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஈஸ்ட் எஃப்எம் .ca.
0: நேரம் இப்பொழுது 5:32 நிமிடமாக இருக்கின்றது. நாங்களும் இப்பொழுது எங்களோடு யார் இணைந்திருக்கின்றார்கள் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: என்ன
0: பேர்?
2: டிஃபனி.
0: டிஃபனி, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கிறேன்.
0: ஓகே டிஃபனி, நாங்கள் இன்றைக்கு என்ன பாட்டு கேட்கலாம்? ஜிமிக்கி பொண்ணு. ஓகே, நல்ல எனர்ஜெட்டிக்கான சாங் கேட்டிருக்கீங்க. ஸோ நாளைக்கு லாங் வீக்கெண்ட், டு யூ ஹேவ் எனி பிளான்ஸ்?
2: யா.
0: ஓகே, ஸோ இந்த லாங் வீக்கெண்டையும் ஸ்கூல் வீக்கையும் நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சண்டே கால் பண்ணி எங்களோட கதைங்க, சரியா? ஓகே, நன்றி, வணக்கம். நீங்களும் தொடர்ச்சியாக எங்களோட டிஃபனி போலவே உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளலாம். அலைகள் 416-554-4000.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 35 மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் கோயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
4: இந்த கோடையில் இனிய இசையோடு வரவேற்க நீங்கள் தயாரா? ஸ்பார்க் லைன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், முன்னணி இடம் பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், மகிஷா, அஜீஷ், பிரியாந்தி மற்றும் சவேஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் இணையும் நேரடி இசை அனுபவம் June 6, 6:01 பிக்கரிங் கேசினோ ரிசோர்ட்டில். மேலதிக விவரங்களுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பார்க் லைன் என்டர்டைன்மெண்ட் இன்க்.
5: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
6: I think my heart just skipped a beat. Guess I'm falling in love with you. I need you, baby. I need you.

இப்பொழுது 5:44 இருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் உங்களோடு இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியோடாக இணைந்திருக்கின்றீர்கள். 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் அழைக்கலாம். 4165544400.

0: இரவு 5:50 இருக்கின்றது. நீங்களும் இந்த மாலை பொழுதில் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளலாம். அலையுங்கள் 416-554-4040. நாங்களும் இப்பொழுது SP இம்போர்ட்டர்ஸ் தரும் தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: தொடர்ச்சியாக நீண்ட வார விடுமுறை நாளின் கொண்டாட்டம் என்று வருகின்ற பொழுது நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனத்துக்கு வரலாம். பிரிம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் உங்களுக்காக இந்த நீண்ட வாரத்தை முன்னிட்டு பல்வேறு மலிவு பணிகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வருகின்ற பொழுது நீங்களும் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனத்தினரை நாட முடியும். இந்த வாரத்தில் தரப்படுகின்ற மலிவு விற்பனையில் மரக்கறி, பழங்கள், குரோசரி, அது நிறத்தல் தடபாடங்கள் என்றதை கூட நீங்க மலிவு விலையில பெற்றுக் கொள்வதோடு உங்களுக்காக பூஜை அங்காடியும் காத்திருக்கின்றது. இது மட்டுமல்லாது கடலுணவுப் பொருட்கள், மாமிச வகைகளையும் நீங்கள் இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் பெற்றுக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய கார்டன் சென்டர் கூட உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். மிக மும்முரமாக கார்டன் சென்டரில் கூட மலிவு விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான வரக்கறி கன்றுகள், பழக்கன்றுகள், அதே நேரத்தில் பூங்கன்றுகள் என்பவற்றை கூட நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும். சீசனுக்குரிய பூங்கன்றுகள், அது மட்டுமல்லாது வருடம் முழுவதும் வளரக்கூடிய பூமரங்கள், பூங்கன்றுகள் என்பவற்றை கூட நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது உங்களுடைய வீட்டு தோட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான உரம் இவற்றை கூட பெற்றுக் கொள்வதோடு தோட்டத்துக்கு தேவையான பல்வேறு விடயங்கள் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. குரோசரி என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தில் ஏராளமான மலிவு விலைகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். எஸ்பி சீரக சம்பா அரிசி 12.99, எஸ்பி பொன்னி அரிசி 7.99, எஸ்பி இட்லி அரிசி 8 pounds 6.99 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாது பிஎஸ்சி நல்லெண்ணெய் 11.99 முழு உளுந்து 8 pounds 9.99, மைசூர் பருப்பு 8 pounds 5.99, துவரம் பருப்பு 8 pounds 9.99, இதயம் நல்லெண்ணெய் 7.99, பிரிமி நல்லெண்ணெய் 6.99, வறுத்த சோப்பு அரிசி எஸ்பி பிராண்ட் 8 pounds 8.99 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். கிங் கரி பவுடர் 900 grams 15.99 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாது ஏராளமான தாய்க சுவை தருகின்ற அனைத்து விதமான பல வகைகளை கூட நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் பெற்றுக் கொள்ளலாம். பல்வேறு விதமான மாம்பழங்கள் இன்றைய நாளில் மலிவு விலையில் இடம் பிடித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது பலாப்பழம் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். முழுவதுமாக பெறுகின்ற பொழுது pounds 129 பெற்றுக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாது உங்களுக்காக பலாப்பழம் வட்டியும் தரப்படுகின்றது. இது மட்டுமல்லாது எஸ்பி இம்போர்ட்டர்ஸின் இந்த கோடை கால கொண்டாட்டம் என்று சொல்கின்ற பொழுது வெளிப்புறத்தில் இங்கே உங்களுக்காக ஃப்ரெஷ் இளநீராக இருக்கட்டும், கரும்பு ஜூஸ் ஆக இருக்கட்டும், இவை கூட உடனுக்குடன் வெளிப்புறத்தில் செய்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான பூங்கன்றுகள் இவற்றை கூட நீங்கள் இன்றைய நாளில் தவறவிடாது வருகின்ற பொழுது உங்களுக்காக காத்திருக்கின்றன என்பதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய அனைத்து பிரிவுகளிலும் இந்த மலிவு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நீண்ட வாரத்தில் நீங்கள் நேரத்தை மீதப்படுத்திக் கொண்டு, பணத்தினையும் மீதப்படுத்திக் கொண்டு தரமான பொருட்களை வாங்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது நீங்களும் நாடலாம். பிரிம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
2: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை FM 102.7 ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128 4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
6: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
7: சென்டர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டர் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidya, Macamenicum, Middlefieldicum, Idale. Ilavasa Alosnegalikku 416-299-1020.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
8: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
8: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
8: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
8: 416-461-6401.
9: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமது தம்சின், 4378607002.
10: சிலு சிலுன்னு காத்து மனசுக்கு இதமான பாட்டு ரெண்டும் போதும். நம்ம நால அழகா மாத்த ஈஸ்ட் FM டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: இப்பொழுது 6:01 இருக்கின்ற இந்த நேர்களை நாங்களும் நிகழ்ச்சியின் அடுத்த மணித்தியாளருக்குள் நுழைந்துவிட்டோம். சோ நாங்க என்னதான் 7 வரைக்கும் சூப்பர் சாங்ஸ் கேட்டு மகிழ்ந்தாலுமே நாங்க அடுத்த மணித்தியாளருக்குள்ளேக்கு நாங்க ஓவேஸ் காலநிலையையும் எரிபொருள் விலையையும் பார்த்துவிட்டு நாங்களும் சூப்பர் சாங்ஸ் கேட்கலாம். சோ வெளியில் இப்பொழுது காலநிலை 26°C இருக்கின்றது. உணர்நிலை 32°C. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவித மாற்றமும் இல்லை. தொடர்ந்து மணித்திரங்கள் உங்களோடு 4165544400.

நேரம் இப்பொழுது 6:07 இருக்கின்றது. வீக்கெண்ட் ஸ்டெஃபமில் தொடர்ச்சியாக ஒலிக்கின்றது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். May 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு நாளை ஈஸ்டெஃபமில் வலிமையான நிகழ்ச்சிகள் மாற்றி அமைக்கப்படும். நாளை முழுவதும் நினைவேந்தல் ஒலிபரப்பு எடுத்து வரப்படும். நீங்களும் தொடர்ச்சியாக 7 வரை இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அலைகள் 416-554-4000.

0: பாட்டு நாள விஷயம்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்க இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ரோட்டி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 6470 Oh My Home.
3: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். May 16-17 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீட்டர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி,
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7. 102.7.

நேர்மப்படுது 6:21 ஆக இருக்கின்றது. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். நீங்களும் தொடர்ந்து 7 வரை இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மக்களெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச கிளாசிக் சாங்ஸா இருக்கட்டும், நாஸ்டால்ஜிக் எவர்கிரீன் சாங்ஸா இருக்கட்டும், எதென்றாலும் இணைந்து கொண்டு இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் கேட்டு மக்களெல்லாம் சோழியங்கள் 416-554-4000.

நேரம் இப்பொழுது 6:26 நிமிடமாக இருக்கின்றது. நாங்களும் இப்பொழுது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் இணைந்திருக்கும் அடுத்த நேரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். யார் கதைக்கிறீங்க? அபிஷேக். எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்ல சுகமா இருக்கணும் அபிஷேக். நாங்க இன்னைக்கு என்ன பாட்டு கேட்கலாம்? ஓகே, நல்ல ஒரு பாட்டு கேட்டிருக்கிறீங்க. உங்களோட வீக்கெண்ட் எல்லாம் எப்படி போகுது? நல்லா இருக்குது. ஓகே, ஸோ வீக்கெண்ட் சூப்பராக போச்சு. நாளைக்கு லாங் வீக்கெண்ட், ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சண்டே கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேளுங்கள். ஓகே ஓகே, நன்றி. வணக்கம் அபிஷேக். நீங்களும் தொடர்ந்து எங்களோடு இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம் எங்கள் 416-554-4404.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி வீதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனின் பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591.
0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் கடந்த மாதத்துக்கான பணவீக்கம் 3.1% வரையில் அதிகரிக்கக்கூடும் என பல்வேறு நிதி நிறுவனங்களின் பொருளாதார வல்லுநர்கள் எதிர்ப்பு கூறியுள்ளனர். பிரதானமாக எரிபொருள் விலை அடங்கலாக ஈரான் போர் கனடாவில் ஏற்படுத்தியுள்ள வெளியேற்றங்கள் இதற்கு காரணமாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் இன்றைய நாளும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. நாளை முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இடம்பெறவுள்ள நினைவேந்தல் நிகழ்வில் இனம், மதம், கட்சி, பிரதேச வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. இலங்கையின் இறுதி யுத்தம் மஹிந்த ராஜபக்ஷ போன்றவர்களை தேசிய வீரர்களாக காட்டுவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாக சமவ உரிமை இயக்கத்தின் அழைப்பாளர் இந்திரானந்த டி செல்வா தெரிவித்துள்ளார். யுத்தத்தில் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் குறித்து இன்றும் பேசப்படுவது இல்லை என அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சராவதை தடுக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டதாக எழுந்த சர்ச்சைகளை நடிகர் ரஜினிகாந்த் மறுத்துள்ளார். முதலமைச்சர் விஜய் மீது தமக்கு பொறாமை இல்லை எனவும் பெரிய கட்சிகளை தோற்கடித்து தனிப்பெரும் வெற்றியினை பெற்றதால் ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சியே என்றும் ரஜினிகாந்த் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: Weekend East FM 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: Ajax Nissan and Infiniti il ippodhu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Mohammad Lebi 437-477-7960 437-477-7960.
3: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, Unit 14, Morningside and Shepherd Sandipal, Good Life Flooring. 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
4: Richmond Hill, Induvalium. Arulmigu Varasakthi Vinayagar. Mahotsava Vinyabanam. மே 16ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 மணிக்கு தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 மணிக்கு தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், 10-865 பேவியூ அவென்யூ, 905-883-9109.
5: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569.
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் East FM.
7: இப்பொழுது 6:42 இருக்கின்றது. நாங்களும் இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். அடுத்த நேரோடு பேசுவோம். வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
8: ஆலியரசி.
7: ஆலியரசி, அப்படி இருக்கிறீங்க.
8: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நானும் நல்ல சுமா இருக்கிறோம் ஆலியரசி. இன்னைக்கு நாங்க என்ன பாட்டு கேட்போம்?
8: நான் ரெடி தான் வரவா.
7: ஓகே, சோ நீங்க நாளைக்கு லாங் வீக்கெண்டுக்கு ரெடியா?
8: ரெடி.
7: ஓகே, என்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? ஏதாவது பிளான் பண்ணி இருக்கீங்களா?
8: ட்ரீ பிளான்ட் பண்ண போறோம்.
7: ஓகே ஓகே, சோ இந்த வீக் ஃபுல்லா நீங்க ஃபன்னா என்ஜாய் பண்ணிட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட் சண்டே கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. ஓகே
8: ஓகே
7: ஓகே, நன்றி, வணக்கம். தொடர்ந்து மணிந்திருங்கள் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரோடு.

நேரம் இப்பொழுது 6:47 நிமிடமாக இருக்கின்றது. சோ இத்தோடு இன்றைய இசை எக்ஸ்பிரஸ் யூனியன் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. சோ இன்றைய நாள் இணைந்து சிறப்பித்த அனைத்து குட்டீஸுக்கும் ஒரு ஸ்பெஷல் நன்றியை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது காவிய நிதாகரன். தொடர்ந்து கலையகத்தில் நிரோஷ் டியூன் தமிழ் நிகழ்ச்சியுடன் நன்றி வணக்கம் நேர்களே.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர். 416-558-2551.
3: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் அன்டர்னி டி பொன்ராஜா.
4: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
3: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
4: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் அன்டர்னி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651, 416-457-0651. Conditions apply.
5: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழையிறையில் பொதி சோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம் 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

நன்றி காவியா. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இன்றைய சனி நாள் May 17, 2026. பியூட்டிஃபுல் சண்டே ஈவினிங் என்று சொல்லலாம். 24 degrees Celsius ஆன ஃபீல் பண்ணுறது, கிட்டத்தட்ட 29 degrees Celsius ஹியர் இன் டொரோண்டோ. அது மட்டும் இல்லை, இது ஒரு லாங் வீக்கெண்ட், விக்டோரியா டே லாங் வீக்கெண்டாக இருக்கிறபடியால் நிறைய பேருக்கு நாளைய நாள் ஒரு ஹாலிடேயாக இருக்கப்போது. ஸோ டெஃபினெட்லி என்ஜாய் தி கிரேட் வெதர் தட் வி ஆர் ஹேவிங் ஹியர் இன் டொரோண்டோ. இன்றைய சண்டே நாள் வழியால் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்களோட நிரோஷ். Tune Tamil, that's the name of the show, every Sunday, 7 p.m. to 9 p.m. முக்கியமாக நாங்கள் பார்க்குறது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், கீப் யூ அப்டேட் வித் ஆல் த சேஞ்சஸ் ஹேப்பனிங் அக்ராஸ் கனடா அண்ட் தி சிட்டி ஆஃப் டொரோண்டோ. திஸ் வீக்ஸ் ஹாட் டாபிக்ஸை நாங்கள் எடுத்து பார்த்தால், வாட் வீ கேன் பி டிஸ்கஸிங் ஆன் டுடே ஷோ.

கரெண்ட்லி நாங்கள் இப்போ எடுத்து பார்க்க கேஸ் ப்ரைஸஸ் கன்சிஸ்டன்ட்லி லுக்கிங் டு கிளைம் அப். அப்கோர்ஸ் இந்த ஒன்டேரியோ கவர்மெண்ட் இந்த டேக்ஸ் ரீபேட் தர மாதிரி டேக்ஸ் கிரெடிட் கொடுக்குற மாதிரி தான் இந்த ப்ரொவின்ஷியல் டேக்ஸை எடுத்து விட்டது. ஆனால் அது தாண்டியும் கிட்டத்தட்ட ஒரு $2 போகிற மாதிரி இருக்கலாம் இந்த வார சம்மருக்கு இந்த கேஸ் ப்ரைஸஸ். ஸோ அந்த ரீசனுக்காக நிறைய பேர் இந்த கேஸ் வெஹிக்கிளை விட்டுட்டு இவி அல்லது ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸுக்கு மாற்றுறாங்க. ஈஸியாக நாங்கள் மார்ச் இருந்து நாங்கள் பார்க்குற மட்டும் பார்த்தால் 75% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க சேல்ஸ் அக்ராஸ் கனடா. இது முக்கியமாக இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அதோட சேர்த்து ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் 75% இன்க்ரீஸ் ஆஃப் தோஸ் டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் கம்பேர்ட் டு கேஸ் வெஹிக்கிள்ஸ். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். என்ன பெனிஃபிட் இருக்குது நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஓ ஹைப்ரிட் வெஹிக்கிள் எடுக்கிறது, அதோட சேர்த்து இந்த கேஸ் ப்ரைஸஸ் என்ன மாதிரி போய்கொண்டு இருக்க போகுது. அப்கோர்ஸ் இந்த வார சமரில் $2 மேலே வரலாம்னு நிறைய பேர் சொல்லுறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இந்த ஷோவில் நாங்கள் எடுத்து பார்க்க போகிறோம். சம்மர் சீசன் வந்தால் கட்டாயம் நிறைய பேர் ட்ராவல் பண்ண விரும்புவாங்க. பட் இப்போ இருக்கிற கரண்ட் லைஃப் சுச்சுவேஷன் எக்கனாமிக் சுச்சுவேஷன் பார்த்தால் ட்ராவலிங் ஒரு ஹை காஸ்ட்டாக இருக்குது ஃபார் மெனி பீப்புள். அப்படி நாங்கள் பார்க்க இது அன்ஃபார்ச்சுனேட்டாக ஈவன் ஹையராக இருக்க போகுது ஃபார் திஸ் இயர். முக்கியமாக நாங்கள் பார்த்தால் சில அப்டேட்டட் ஃபீஸ் வந்துருக்குது ஃபார் கனடா. ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்போர்ட் ஃபீஸ், நீங்கள் இமிக்ரேஷன் ஃபீஸ், சில ஏர்லைன்ஸ் இந்த கேஸ் ப்ரைஸஸ் சரியான ஹையாக இருக்கிறபடியால் ஏர்லைன் ஃபியூல் சர்சார்ஜும் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீஸ் இந்த ட்ராவல் பண்ணக்கு ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். இஃப் யூ ஆர் ட்ராவலிங் இன் தி அப்கமிங் சம்மர் சீசன் என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் கட்டாயம் நாங்கள் சொல்லலாம், நார்மலாக இருக்கிற விட உங்களோட ப்ரீமியம் அண்ட் ப்ரைசஸ் இஸ் கோன் பி ஹையர் தென் யூஷுவல். நீங்கள் க்ரோசரி ஸ்டோருக்கு போய்க்க ஒரு ஃபுட் பர்ச்சேஸ் பண்ணிக்க நிறைய பேருக்கு தெரியும் ஒரு பெஸ்ட் பிஃபோர் டேட் போட்டிருப்பாங்க அல்லது எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க. நிறைய பேர் இந்த பெஸ்ட் பிஃபோர் அண்ட் எக்ஸ்பைரி டேட்டை ஒரே மாதிரி மீனிங்காக இருக்கிறது யோசிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம் பெஸ்ட் பிஃபோர் டேட்டுன்ட்டு பார்க்க இது ஜஸ்ட் பெஸ்ட் பிஃபோர் டேட். சில நாளுக்கு பிறகும் இந்த ப்ராடக்டை நீங்கள் பாவிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எக்ஸ்பைரி டேட் தான் மோ ஸ்ட்ரிக்டாக நீங்கள் இருக்கணும். இந்த எக்ஸ்பைரி டேட்டை பாஸ் பண்ணின அப்புறம் நீங்கள் அந்த ப்ராடக்டை எறியணும் அல்லது நீங்கள் சாப்பிடாமல் விடணும்னு நாங்கள் சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் இது கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க பெஸ்ட் பிஃபோர் டேட் எக்ஸ்பைரி டேட் எல்லாம் ஒன்று மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் நாங்கள் இந்த ஷோவில் பார்க்க போகிறோம் பெஸ்ட் பிஃபோர் டேட்டுனா என்ன மீனிங் அதுக்கு, அண்ட் ஹவு யூ கேன் லுக் டு சேவ் பை கீப்பிங் யுவர் ப்ராடக்ட்ஸ் அ லிட்டில் பிட் லாங்கர். நாங்கள் சும்மா ஒரு சாம்பிளுக்கு பார்க்க கிட்டத்தட்ட கனடாவில் $12 billion வேஸ்ட் போயிருக்குது சிம்பிளாக. ஏன்னா நிறைய பேர் இந்த பெஸ்ட் பிஃபோர் டேட்டுக்கு வந்த அப்புறம் ப்ராடக்ட்டை எறிகிறாங்க. வழியால் பெஸ்ட் பிஃபோர் டேட் லேபிளை பார்த்த அப்புறம் 12 billion வேஸ்ட் போயிருக்குது ஃபோர் கனடா in the last year. So on the details um anga the show la eduthu paaka porom. Adhu mattum illa ungalkaga nire hit songs um kaathirukku. Stay tuned with us, East FM 102.7, eastfm.ca. Agana Facebook page, Instagram page and TikTok page ku neenga follow pannirundal @eastfmtamil. Adhoda agana YouTube page ku neenga subscribe pannalam www.youtube.com/eastfm102.7.

0: கதை, காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்,

0: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com.
3: Prisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட்,
1: இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில் கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும். க்ளோசிங் சேல், 2950 பர்ச் Road, Unit 5A, Birch Mound and Finch, 416-474-1016.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
6: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: ஈரான் போரை நிறுத்தும் முயற்சிகளில் மேலும் ஒரு பின்னடைவாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் அணுமின் உற்பத்தி நிலையங்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவுடனான மேற்கே எல்லையிலிருந்து இந்த ட்ரோன்கள் ஏவப்பட்டுள்ளதாக அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது. எனினும் ஈரான் மீது நேரடி குற்றச்சாட்டுகள் அமீரகத்தால் சுமத்தப்படவில்லை. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு யார் காரணமாக அமைந்தார்களோ அவர்களுக்கே வாக்களித்து பதவியில் அமர்த்தும் நிலைக்கு தமிழ் மக்கள் தள்ளப்பட்டுள்ளதாக சமூக நீதி செயற்பாட்டாளர் அருட்தந்தை மா சக்திவேல் விசனம் வெளியிட்டுள்ளார். தோல்வியடைந்த அமைப்பான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு தமிழ் அரசியல்வாதிகள் யாத்திரை செல்வது போல் சென்று வருவதாகவும் அதில் கூட ஒற்றுமை இல்லை என்றும் அவர் சாடியுள்ளார். முள்ளிவாய்க்கால் நிலைவேந்தலும் மாவீரர் நிகழ்வுகளும் திருவிழாக்கள் போல மாற்றப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் தாவேக்கா ஆட்சியில் காங்கிரசுக்கு அமைச்சுக்கள் வழங்கப்பட்டால் அக்கட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுவன திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி எச்சரித்துள்ளார். அதேவேளை கடந்த திமுக அரசு 1.5 லட்சம் கோடி ரூபாய்கள் கடன் வைத்துவிட்டு சென்றுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கூறியதை முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: மே 18 முள்ளிவாய்க்கால் நிலை வேந்தலை முன்னிட்டு நாளை ஈஸ்ட் எஃப்எம்மில் வலிமையான நிகழ்ச்சிகள் மாற்றி அமைக்கப்படும். நாளை முழுவதும் நினைவேந்தல் ஒலிபரப்பு எடுத்து வரப்படும்.
1: தமிழ் 2.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: மிட்சுபிஷியில் May 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தாம்சி, 437-860-7002.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: விவாஹா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாஹா டொராண்டோ
5: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
4: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
5: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொராண்டோ,
4: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது. விவாஹா டொராண்டோ,
5: அழகோ அழகு. 6477873784.
2: உங்கள் சகல விதமான காப்புறுதி தேவைகளையும் உங்களுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றி தருகின்றது பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். லைஃப், டிசபிலிட்டி, டிராவல், கிரிட்டிக்கல் மற்றும் சூப்பர்விசா இன்சூரன்ஸ்களுக்கும் RESP, RRSP மற்றும் ஏனைய இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் நாடுங்கள். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390. 10-க்கும் மேலான நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி தகுதியான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுத் தருகின்றார் பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390.
6: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
7: அதோடு சேர்த்து நீங்கள் எங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண விரும்பினால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக்ல @EastFMTamil, அதோட எங்களை யூடியூப் பேஜ் www.youtube.com/EastFM102.7. இந்த சமர் சீசன் வந்த அப்புறம் நிறைய பேர் டிராவல் பண்ண விரும்புவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் எக்கனாமிக் சுச்சுவேஷன், இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலை பார்த்தால் நிறைய பேர் கனடாவிலே அப்படி இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் டிராவல் பண்ண விரும்பினால் திஸ் இயர் அன்ஃபார்ச்சுனேட்லி சில நியூ சேஞ்சஸ் வரப்போகுது ஃபார் கெனடியன்ஸ் ஹூ ஆர் ட்ராவலிங். மெயினாக நாங்கள் பார்த்தால் நார்மலாக விட கொஞ்சம் கூட எக்ஸ்பென்சிவாக இருக்கப்போகுதுன்னு நாங்கள் சொல்லலாம் ஃபார் திஸ் அப்கமிங் 2026 சமர் சீசன்னு சொல்லலாம். இது மெயினாக இது சிம்பிள் ட்ராவலிங் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்குது. இது ஃப்ளைட் காஸ்ட் மட்டுமே இல்லை, hotel cost madamile ana sila extra fees and taxes that most Canadians are facing at this point in time. Apdi naanga paakeka sila updated fees for this upcoming 2026 year naanga paathavalla. மெயினாக நாங்கள் பார்க்க பாஸ்போர்ட் ஃபீஸ் இப்போ நாங்கள் பார்த்தால் கெனடியன்ஸ் ஹிட் வித் தி ஹையஸ்ட் ஃபீஸ் பிஃபோர் தே கேன் ஸ்டார்ட் பேக்கிங் ஃபார் த ட்ரிப். நீங்கள் ஒரு புது பாஸ்போர்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ண விரும்பினால் இந்த ஃபீஸ் March 31st இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஒரு 5-year அடல்ட் பாஸ்போர்ட் $122.50 உங்களுக்கு காஸ்ட் பண்ண போகுது. அதோடு சேர்த்து நீங்கள் ஒரு 10-year பாஸ்போர்ட் எடுக்க விரும்பினால் $163.50. அஃப்கோர்ஸ் நீங்கள் அவுட் சைட் ஆஃப் கனடாவில் நீங்கள் இருக்கிறீங்கள் என்றால் ஆனால் கட்டாயம் நீங்கள் ஒரு கெனடியன் பாஸ்போர்ட் எடுக்கணும் என்றால் உங்களுடைய ப்ரீமியம் ஈவன் ஹையாக இருக்கப்போது. அப்படி நாங்கள் பார்த்தால் 194.25 5-year பாஸ்போர்ட்டுக்கு மெட் 266.25 for 10-year பாஸ்போர்ட் என்று நாங்கள் சொல்லலாம். நாங்கள் ஒரு அர்ஜென்ட் ஃபீ பிக்கப் என்று நாங்கள் பார்த்தால் அந்த ஃபீயும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபோர் 2026. அந்த ஃபீ எனி $125 ஆயிருக்க போது. அதோடு சேர்த்து நீங்கள் ஒரு ஹாலிடே வீக்கெண்ட் அப்படி மாதிரி நீங்கள் ரஷ்யா எடுக்க விரும்பினால் அந்த ஃபீ சரியான ஹையாக போட்டிருக்காங்க $383 இருக்க போது. நீங்கள் ஒரு ரஷ்யா ஒரு ஹாலிடே நாளை நாள் விக்டோரியா டே மாதிரி நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் கட்டாயம் எடுக்கணும் என்றால் அந்த ஃபீயும் திஸ் இயர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இமிக்ரேஷன் ஃபீஸ்ன்னு நாங்கள் பார்த்தால் யூஷுவலாக கனடா சில அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க வித் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், யூகேயாக இருக்கலாம், ஜெர்மனியாக இருக்கலாம், ஸ்வீடனாக இருக்கலாம், இப்போ மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க ஃபோர் கெனடியன்ஸ் டு ட்ராவல் டு தீஸ் கண்ட்ரீஸ் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். ஆனால் ஏப்ரல் 2026 இருந்து யூகே வித் எலக்ட்ரானிக் ட்ராவல் ஆத்தரைசேஷன் ஃபார்ம், நீங்கள் கெனடியன் சிட்டிசனாக இருந்தால் நீங்கள் யூகேக்கு ட்ராவல் பண்ணுறால் கட்டாயம் நீங்கள் இந்த மேண்டட்டோரி விசா எடுக்கணும். இந்த வீக் இந்த விசா வேலிட் ஃபார் 6 மந்த்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு 20 pounds காஸ்ட் வரப்போகுது, கிட்டத்தட்ட அது $37 என்று நாங்கள் சொல்லலாம். ஸோ நீங்கள் யூரோக்கு போகிறென்றால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த பவுண்ட் காசு நாங்கள் கெனடியன் காசுக்கு மாற்றி பார்க்க உங்களுக்கு நட்டம் என்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி இந்த இமிக்ரேஷன் ஃபீ காஸ்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அபவுட் $37 ஃபார் யூ டு என்டர் தி யூகே. அது மட்டும் இல்லை, இந்த கேஸ் ப்ரைஸஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்து நிறைய ஏர்லைன்ஸ் டிசைட் பண்ணியிருக்கிறாங்க ஏர்லைன் ஃபியூல் சர்சார்ஜ் ஆட் பண்ண போகிறாங்க என்று டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. இது மெயினாக April 6 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏர் கனடா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு அப்புறம் வெஸ்ட் ஜெட்டும் சன்விங்கும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி நாங்கள் பார்க்கிக்கோ ஒரு எக்ஸ்ட்ரா $50 ஃபீ இருக்க போது ஃபார் எனி பேசஞ்சர் ஹூ இஸ் ட்ராவலிங் ஜூரிங் திஸ் பீரியட் ஆஃப் டைம். இது ஒரு $50 சர்சார்ஜ் ஃபார் மோஸ்ட் புக்கிங்ஸ். வெஸ்ட் ஜெட் என்று நீங்கள் புக் பண்ணடா $60 சர்சார்ஜ் இருக்க போது பேஸ்ட் ஆன் தட் current fuel charge. அது மட்டும் இல்லை, ப்ரீமியம் ஃபோர் ப்ரைஸ் அந்த ஃப்ளைட் ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது ஃப்ளைட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன் சொல்லே இல்லாது, ஆனால் ரூட்ஸை கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, சம் ரூட்ஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லெஸ் ஃப்ளைட்ஸ் போகிறபடியால் அந்த 1-2 ஃப்ளைட்ஸ் போகிற ஃப்ளைட்ஸ் ப்ரைஸ் கொஞ்சம் கூட தான் இருக்க போகுது என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லை, பேகேஜ் ஃபீஸும் எல்லா ஏர்லைன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பேசிக்காக நாங்கள் பார்க்குறேன்டா, செக் பேகேஜ் ஃபீ வித் ஏர் கனடா அது $54 பேசிக் ஸ்டார்டிங் ப்ரைஸாக இருக்க போது, டிபெண்டிங் ஆன் வேர் யூர் ட்ராவலிங் அது ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ணலாம் என்று நாங்கள் சொல்லலாம். அக்கோமடேஷன் காஸ்ட்னு நாங்கள் பார்த்தால் நீங்கள் வேறு நாட்டுக்கு போய்க்க கட்டாயம் நீங்கள் ஒரு ஹோட்டலில் நிற்பீங்கள். அப்படி நீங்கள் ஹோட்டலில் நிற்க சிட்டி டேக்ஸ், சர்சார்ஜ், டூரிஸ்ட் டேக்ஸ் அப்படி மாதிரி நிறைய டேக்ஸஸ் இருக்குது. பேரஸ்டில் போட்டிருக்காங்க, டோக்கியோ, ஹையோட்டோ, ஹவாயி, பார்சிலோனா இப்படி மாதிரி சிட்டிஸ், ஹை ட்ராவலிங் சிட்டிஸ் இப்படி டூரிஸ்ட் சிட்டிஸாக போட்டிருக்காங்க. ஒரு ஆவரேஜாக பார்க்குறடா ஒரு $50 to $100 மட்டும் ஒரு டூரிஸ்ட் ஃபீ இருக்கலாம் என்று சொல்லியிருக்குது. ஸோ இது ஒரு நியூ அப்கிரேட் ஃபீ என்று சொல்லலாம். இதுக்கு முதல் நாங்கள் பார்க்க கெனடியன்ஸ் எப்படி மாதிரி சிட்டிஸுக்கு ட்ராவல் பண்ணிக்க ஒரு $10-$15 மட்டும்தான் இந்த டூரிஸ்ட் டேக்ஸை கட்டுவாங்க. ஆனால் ரீசெண்டாக 2026 பிற இது நிறைய இடத்துல இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க சொல்லலாம். ஸோ இது ஜஸ்ட் ஃபியூ ஐட்டம்ஸ் நாங்கள் பார்த்துருக்குறோம். நீங்கள் திஸ் இயர் இன்டர்நேஷ்னலாக நீங்கள் ட்ராவல் பண்ண விரும்பினால் டிஃப்ரெண்ட் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்குது. மெயினாக இந்த பாஸ்போர்ட் ஃபீஸ், இமிக்ரேஷன் ஃபீஸ், ஏர்லைன் ஃபியூல் சர்சார்ஜ், பேகேஜ் ஃபீஸ் மற்றும் அக்காமடேஷன் டேக்ஸஸ். நீங்கள் வேறு நாட்டுக்கு போய் நிற்கிறண்டால் நிறைய ஃபீஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா சார்ஜ் இருக்கப்போது. ஸோ நீங்கள் திஸ் இயர் பிளான் பண்ணுறண்டால் கட்டாயம் நீங்கள் அது உங்களுக்கு ஐடியா வச்சு கொண்டு தான் நீங்கள் இதை பிளான் பண்ணணும். ஸோ மேக் ஷுர் தட் யூ ஆர் பட்ஜெட்டிங் அக்கார்டிங்லி ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஹாலிடே coming up. It is East FM 102.2 Tamil.

காற்றடி. Let me take it back to the time when I first saw you. பெனி என்னன தொலைத்து விட்டேன் ஒரு நொடியில், என்னன மறந்து விட்டேன் கண்டு உண்ட காதல் என்ன கொஞ்சம் குழப்பினது. மறுபடி என் வழியில் நீ வந்து விழுந்தாயே, என் காதல் உன்னிடம் கூறினேன் மறவாத்து பேசாமல் இஷ்டமின்றி நீ சொன்னாயே. என் உலக அழியே என் உலகம் என்று சொன்ன உலகத்துக்கு நான் கத்தி சொன்ன என் உயிர் பாதி நீ என் பரங்காலம் உன்னாலே என் தூக்கம் தொலைந்தே போனது. நான் தான் உன் உயிரும் பாதி சொல்லிவிட்டாய், என்ன தாண்டி மனசுக்குள் சரியாவது நீ பாட வைத்து ஏக்கிற காடி நீ.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: FM 102.7
0: East FM.
1: .ca.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
2: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantast Family Dental Clinic, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiel, Mechanicum Middlefieldicum Idiel. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
4: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552. 416-508-9552.

0: குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். Such a warm evening.
1: Abhinav,
0: I am really proud of you. I am very happy to see you all. Today night special program by
2: Rosh Kumar.
0: Proudly presents the name of
2: Chuchu Tamil. A new flavor of Tamil radio. Every Sunday night, 7 to 9 p.m. Brand new hits, old classics, local talent, and so much more. Only on East FM 102.7.
3: நேரம் மணி ஒரு நிமிடம் கிடைக்கிற தி ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தி ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ் தொடர்ந்து உங்களோட நிரோஷ். Like always, we start the second half of the show with the super scene of the day. Indrian super scene, Mari Thirapathirundhu varudhu. This one was released